நேரம் 5:34. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ லக்ஷ்மி கரவலம்ப ஸ்தோத்திரம்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக எம் எஸ் சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன் பாடிய லக்ஷ்மி கடாட்சம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 6 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 23 தேதி புதன்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்வது குரல் அமுதம்.
1: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை.
2: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல, தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குறள் எண் 964, அதிகாரம் மானம்.
1: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை.
2: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல, தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குறள் எண் 964, அதிகாரம் மானம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உடலுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் தம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். தமிழக அரசில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக IPS அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னணியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் வூஷு 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ரோஷி பீனா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்க அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது. நான் உங்க அஜய் சுகன்யா, எஃப்எம் ரெயின்போ அஜய் சார்பையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கையின் இனியதொரு பக்கம் பிறந்திருக்கு. உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே உங்க கைக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதை தேடி போங்க, வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. 6:03 நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

உடை கொண்டு வந்தோமே கோவிந்தா கோவிந்தா, உடை கொண்டு வந்தோமே கோவிந்தா.

0: பக்தி நேரம்.
1: நித்யஸ்ரீ மகாதேவன் குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:14 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையான ஒரு நற்குணம் இருக்கணும் அப்படின்னா, நாம் நமக்கு நாமே உண்மையாக இருக்கணும், நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நமக்கு ஒரு விஷயம் சரின்னு படுதா, சரி தப்புன்னு படுதா, அதை செய்யாமல் இருந்தாலே பல தவறான விஷயங்களை தான் நம்ம தவிர்த்திட முடியும். ஸோ நமக்கு நாமே உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய முதற்படியான நற்குணம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பி உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இது பக்தி நேரம்.

டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:27 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் சுகன்யா பேசிகிட்ருக்கேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலில் வந்துகிட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

வாணி ஜெயராம் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:47 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா ஏஆர் ஷேக் முகமது அவர்களுடைய குரல்ல பாடல் வரப்போகுது. இந்த நாள் மட்டுமில்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா உங்களுக்கு இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். 7:02 உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நீளாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ்பெற்று வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள்.

0: நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட அல்லா பகஷ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஓர் 8-3 செய்திகள் இருக்கு. 3-3 செய்திகளா? 8-3 செய்திகள் இருக்கு. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. நேரம், இறப்பு, வாடிக்கையாளர்கள் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நகை, பணம், சொத்து இம்மூன்றும் சகோதர சகோதரிகளையும் விரோதிகளாக்கும். புத்தி, கல்வி, நற்பண்புகள் இம்மூன்றையும் யாரும் திருட முடியாது. உண்மை, கடமை, இழப்பு இம்மூன்றையும் நினைவில் வச்சுக்கிறது அவசியம். 3 விஷயங்கள் வெளிவந்துட்டு திரும்பறதில்லை. எவை எவை? வில்லிலிருந்து அம்பு, வாயிலிருந்து சொல், உடலில் இருந்து உயிர். இம்மூன்றும் திரும்பாது, வெளியில் வந்தால் வந்தது தான். 3 வாழ்க்கையில் ஒரு முறை தான் கிடைக்கும். தாய், தந்தை, இளமை. 3 பொருட்கள் சொத்து, ஸ்திரி, உணவு மனதளவுக்கு உகந்தவை. தாய், தந்தை, குருவுக்கு மரியாதை கொடுக்கணும். நல்ல செய்திகள் எங்கோ பார்த்தது படித்தது. அல்லா பகஷ் ஐயா, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சோம், கடுதாசியில் எழுதிட்டோம். அதே மாதிரி இன்னொரு நல்ல செய்தி, பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி இப்போது எங்கே பார்த்தாலும் பேசப்படுது. நிறைய விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. வாளான் அப்படின்னு ஒரு நெல் ரகம் இருக்குது. வாளான் எல்லா வயதினருக்கும் ஏற்ற அரிசி. இது நீண்டகால வயதுடையது, 160 நாட்கள். எல்லா மண் வகைகள்லையும் இதை சாகுபடி பண்ணலாம். கொஞ்சம் மோட்டார் ரகம், அரிசி பெருசாக இருக்கும். வெள்ளை நிற அரிசி, வெள்ளம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் வாளான். உழவு ஓட்டி விதைகளை தெளிச்சு விட்டுட்டா போதும், மழை ஈரத்தில் முளைச்சி பயிர் செழித்து வளர்ந்துருமா. விவசாயிகள் அதிக செலவில்லாமல் இந்த வாளான் நெற்பயிரை சாகுபடி செய்து கொண்டு வந்துட முடியும். ஏக்கருக்கு 30 மூட்டை விளைச்சல் கிடைக்கும்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். இனிப்பு சுவை உடைய அரிசி இது. புட்டு செய்து பருவமடைந்த பெண்களுக்கு கொடுத்தா அதிக சக்தியை கொடுக்கும். இந்த அரிசியை எல்லா வகையான சமையலுக்கும் பயன்படுத்தலாம். வாளான் அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் குடல் சுத்தப்படும், தேகம் அழகு பெறும், பித்தம், வயிறு சம்பந்தமான நோய்கள், கரப்பான், வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லது வாளான் அரிசி. இது மாதிரி 153 பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம் பண்ணையில், அந்த பண்ணையில் இதை பராமரிச்சிட்டு வர்றாங்க. வருடம் ஒரு முறை நெல் திருவிழாவும் நடத்துகிறாங்க. அல்லா பகஷ் ஐயா, பாரம்பரிய நெல் ரகங்களின் விதைகளை கொடுத்து வாங்குறாங்க அங்கே. ஆர்வமுள்ளோர் இந்த நெல் விதைகளை வாங்கி பயிரிடலாம். கடைமடைக்கு காவிரி தண்ணி போய் சேர்ந்துருச்சு. விவசாயிகள் பயிர் சாகுபடியை ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைக்கிற தண்ணியை நல்லபடியாக பயன்படுத்தணும். தண்ணீர் கடைமடை தாண்டி கடலுக்கு போயிடக்கூடாது, நிலத்திலேயே நிற்கணும். அதனால் விவசாயிகள் அலுவலர்களின் துணையோடு ஒத்துழைப்போடு தண்ணியை சிக்கனமாக சீராக பயன்படுத்தி அதிக விளைச்சல் எடுக்கணும். வாய்மடையில் இருக்கிறவரும் கடைமடையில் இருக்கிறவரும் ஒரே மாதிரி நீரை பகிர்ந்து கொள்ளணும். தண்ணீர் சிக்கனம் தேவை எக்கணமும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

பியூட்டிஃபுல்லான மெலடி பாடல்களோட அழகான ஒரு கேள்வியோட நிறைய தகவல்களோட தான் இந்த ஒரு மணி நேரம் போக போகுது. சோ இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேட்கணும், இது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னா அப்படிக்கா இப்படிக்கா எப்படிக்காவும் போகாம ஸ்டேஜ் உண்காருங்க. இது பிரைன் பை எஃப்எம் 101.4.

லைக் தேன் வந்து காதியனில் பாயுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு குரல் தான் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி அவங்களோட காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு பாடல் வந்தா எனக்கு தோணும். உங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு அப்படின்னா ஒரு ஹைஃபை கொடுங்க. 7:06 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னையில் இன்னைக்கான கேள்வி என்ன சுகன்யா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகள் ஏன் காதில் விழுந்துருச்சு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச சைகை மொழி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. வேர்ல்ட் சைன் டே என்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது? இதுதான் வந்து சைன் லாங்குவேஜ் டே எனக்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன அறிந்தால் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது 101.4 எல்லாமே சமதுள.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

ஏழு மணி 13 நிமிஷம் ஆயாச்சு. எஸ் நீ கேள்வி கேட்டுட்டியா, நான் விடை சொல்லிட்டோமா அப்படின்னு நிறைய பேர் விடைகள் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. பட்டாளம் அப்துல் ஜலீல், அன்பு ராணி, செய்யார் சந்திரசேகர், ஹீராமணி வர்மா, பட்டாளம் அப்துல் ஜலீல் அகெயின், அண்ட் பொன்னியின் மேடு வன்னை கணேசன், குணாலன் அண்ணாமலை, மாலினிதேவி அருணாச்சலம், தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், பூபாலன் பாலா சென்னையிலிருந்து, அண்ட் பாலா ஜெயச்சந்தர், விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், பன்னீர் செல்வம், நந்து ஜெயா, அண்ட் ராகவன் ரங்கசுவாமி, பூபாலன் பாளையம், பூபாலன் பள்ளபாளையத்திலிருந்து, அண்ட் ரங்கராஜன் டிநகர்லேருந்து, அண்ட் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், இவங்க அனைவருமே வந்து விடைகள் அமைச்சிருக்காங்க. இனிய காலை வணக்கங்களும் சொல்லியிருக்காங்க. உங்கள் அனைவருக்குமே நேர்கள் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் இனிய காலை வணக்கங்கள். அண்ட் இன்னைக்கான கேள்வியை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சர்வதேச சைகை மொழி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ரமேஷ் விநாயகம் ஹரணி வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட், 101.4 எல்லாமே சமதுள்ள.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பியூட்டிஃபுல் சாங் யாருடா மகேஷ் திரைப்படத்துல இருந்து கேட்டு வந்தாச்சு. 7:26 ஆகிட்டு இருக்கு. எஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச சைகை மொழி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது தான் இன்னைக்கான கேள்வி. அண்ட் புரசை வாக்கம்லேருந்து ரீஜா மனோகரன் அண்ட் தேனி ஹரிராம், ராமலிங்கம் ராமு அண்ட் ஹச்சிகவுடா, சபரி மனோஜ், அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, புவனகிரி சுமதி பாபு, வி மோகன் அண்ட் சுதன் கனி, வி மோகன் அகேன் அண்ட் கண்ணன், மணலி பெரிய சைக்காடு ஜெயக்குமார் அண்ட் திருநின்றவூர் தமிழன் ஜெயராம் அண்ட் குர்காத்தூர் கே கே ஞானமுருகன், ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலேருந்து, பிரகாஷ் ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான்லேருந்து, மந்திரமூர்த்தி நாகர்கோயிலேருந்து, இவங்க அனைவருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இன்னும் இன்னும் மயிலிறகால் வருடக்கூடிய பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்க போது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிச்சரன் வாய்ஸில் நேரம் திரைப்படத்திலிருந்து. ஸ்டேஜ் 101.4.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் வருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையார் சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார். சார், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி விடணும்னு தான் பார்க்குறேன், முடியலன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறத எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் 5வது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். 6வது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. 7வது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 குவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். 8வது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். 9வது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். 10வது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதாக சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னார் இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குதே, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
1: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

7:40 இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம்.

வணக்கம் சென்னையில். இன்னைக்கு நாம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச சைகை மொழி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் இந்த கேள்விக்கு நிறைய பேர் விடையளிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, அரவிந்த் மன்லி, பெரிய சைக்காடு ஜெயக்குமார், புரசிவாக்கம் ரீஜா மனோகரன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், சிவன் அருண், பூலுவலயம் ஆனந்த முருகன், சம்முனி அண்ட் ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், மயிலே பட்டாபியோட சேர்ந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சங்கர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீமாம், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புரசிவாக்கம் ரீஜா மனோகரன், ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி இதுதான், சர்வதேச சைகை மொழி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட், இது 101.4.

7:46 ஆகிட்டு இருக்கு. இன்று ஒரு கவிதை பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கவிதை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யார் துணை, யாரிடத்தில் உனக்கான மன்னிப்பு எந்த ஒரு உரையாடலும் இன்றி கிடைக்கிறதோ, யாருடைய சிரிப்பில் உன் சுயநலம் இருக்கிறதோ, கடிகாரம் கதறி அவரை எழுப்பும் முன் அதை அணைக்க அரை தூக்கத்தில் உன் கைகள் நீளுகிறதோ, உன் கண்ணீரின் ஆழமும் உன் சிரிப்பின் சோகமும் எந்த உயிர் உணர்கிறதோ, அவர் பெயரே துணை. உன் கண்ணீரின் ஆழமும் உன் சிரிப்பின் சோகமும் எந்த உயிர் உணர்கிறதோ, அவர் பெயரே துணை.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. சர்வதேச சைகை மொழி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது அப்படி கேட்ட கேள்விக்கு எல்லாருமே, நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 23 தான் அந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. எஸ், மனிதர்கள் தங்களோட தேவைகளை வெளிப்படுற மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு பொதுவாகவே சைகைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பயன்படுத்தும். அதுவும் இந்த காது கேளாமல் வாய் பேச முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சைகை மொழி அப்படிங்கிறது கை வடிவங்கள், கை அசைவுகள் மற்றும் முக பாவனைகள் மூலமா நம்மளுடைய கருத்துக்களை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இதில் வந்து இந்திய சைகை மொழி, அமெரிக்க சைகை மொழி, பிரிட்டிஷ் சைகை மொழி நிறைய வகைகள் இருக்குது. நிறைய இடங்களில் இந்த டெக்னாலஜி வளர்றது அப்படிங்கிறது பூனா பேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வரமா சாபமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த வீடியோ கால் வசதி அப்படிங்கிறது ஒரு வரம்னு நான் நினைப்பேன். ஏன்னா வந்து இந்த காது கேட்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்கலாம் முன்னாடிலாம் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ கால்ஸ் வந்த பிறகு நிறைய அந்த மாதிரி குழந்தைங்க, பெரியவங்க அந்த வீடியோ காலில் அவங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அவங்க கருத்துக்களை சொல்கிறது, அவங்க வீடுகளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு இந்த டெக்னாலஜி ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம் இல்லையா? பட் எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட், நம்மளோட சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. நமக்கு நம்மளோட சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அதை கொடுக்கவும் செய்வோம். 7:55 ஆகிட்டு இருக்கு. மீண்டும் 8:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். பல்ராம் வாய்ஸில் இந்த சாங் அனைவருக்காகும். ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன.

வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனுபாக்கர் பங்கேற்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: எட்டு மணி 3 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்க போறீங்க. எஸ், நிறைய பேர் வந்து சுறுசுறுப்பா அவசரமா கிளம்பிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்காகவுமே நிறைய பேசாம கொஞ்சமா பேசிட்டு நிறைய பாட்டு போட்டா எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எஸ், அடுத்ததா உங்களுக்காக சித் ஸ்ரீராம் வாய்ஸ்ல டிராகன் திரைப்படத்திலிருந்து சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட் 101.4 இங்கே எல்லாமே எப்பவே சபதோடு.

0: אל המסר הדולר.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: கொஞ்சம் சீக்கிரம்
3: ரஷ் ஆர் ரெயின்போ.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: ஏஆர் ரஹ்மான், சுரேஷ், பீட்டர் அண்ட் ஷாஹுல் அமீத் வாய்ஸில் சாங் கேட்டு வரும்போது 8:15 ஆகிட்டு இருக்கு. எஸ், இந்த பாடலை எழுதும் போது கண்டிப்பாக வாலி அவர்களுக்கு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிலிமு காட்டி பொண்ணு பார்க்கலன்னா டேக்கிடிசி பாலிசி, பக்கத்து சீட்டில் பார்ட்டி உட்காந்தா டேக்கிடிசி பாலிசி அப்படின்னு எழுதுறதுக்கு அவரால் மட்டும்தாங்க முடியும். அண்ட் ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட எப்படி நீங்கள்

இப்படிலாம் பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கரண்ட்ல இருக்கணும், கரண்டா என்னென்ன நடக்குதோ, டே டு டே லைஃப்ல என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கும் போது, உங்களை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் போது, கண்டிப்பா இந்த மாதிரி வரிகளும் வார்த்தைகளும் உங்க பாடல்கள்ல வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா இந்த டே டு டே லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நாம எல்லாருக்குமே நல்ல விஷயம். அண்ட் நாம அப்பதான் வந்து சொசைட்டில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை சுத்தி சில விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால இன்னொரு கண் கொண்டு நம்மளால பார்க்க முடியும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, உதித் நாராயணன் ஹரிஹரன் வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: ஹாய் அபயங்கர் அண்ட் பால் தபா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 8:26 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரஷா ரெயின்போல ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு வருவோமா. திப்பு ஸ்ரீரஞ்சினி அண்ட் பிரேம்ஜி வாய்ஸ்ல வின்னர் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடல கிட்ட கொஞ்சம் ஜாலியா டான்ஸ் ஆற மோடுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பு.

0: ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: கொஞ்சம் சீக்கிரம் ரஷ் ஆர் ரெயின்போ.

0: உருவாக்கி ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: கொஞ்சம் சீக்கிரம்னா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: 8:40 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பிளே பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. அந்த வரிசையில அடுத்த பாடல் உங்களுக்காக சித் ஸ்ரீராம் சஷா திரிபாதி வாய்ஸ்ல மதன் கார்கி அவர்களுடைய வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட் 101.4.

0: என்ன
1: சொல்ற குயில
2: கடைசியில
3: எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.

0: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
1: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
0: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
3: ஒரு மழை துளி என்னை
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: கொஞ்சம் சீக்கிரம்
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
1: சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
0: நிறைவு பாடலாம் உங்களுக்காக. ஸ்ரீனிவாஸ் அண்ட் பிரசனா வாய்ஸ்ல புன்னகை பூவே திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. சோ இந்த சாங்கோட மீண்டும் உங்களை 10:02 நான் வந்து சந்திக்கிறேன். இது 101.4.

0: இருக்கு
1: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh.
0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைக்கு சக்தி வாய்ந்த சிகிச்சையாக ஆயுர்வேதம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலை குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றினார். இந்தியா யுகாண்டா இடையே பாதுகாப்பு பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும்

ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 83.67 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6250 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 9:04 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் காத்துட்ருக்கு. முதல் பாடல் ஸ்விகந்தர் சிங், மாணிக்க விநாயகம் அவங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில், வித்யாசாகரின் இசையில், கில்லி திரைப்படத்திலிருந்து கேட்டுரு.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

மாயிட்ருக்கு. இப்போ ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற ஒரு அழகான பாடல், கார்த்திக் அவருடைய குரலில் தாமரையின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில், கஜினி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடா ஆச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம send me 10,000 rupees urgent அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 9:20 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப்பில் அட்டகாசமான பாடல்களை கேட்டுட்டு வரும். அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் வந்துட்டே இருக்குது. மாத்தங்கி குணால் அவங்களுடைய குரலை நான் முத்துக்குமாரின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: என்ன
1: சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ட நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடா, உனக்கு கார் போக இடம் இல்லாம நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல,
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: துருப்பிடிச்சு இருப்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 9:36 ஆயிட்டு இருக்க ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப்ல அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்க போற அட்டகாசமான பாடல். பிரான்கம் சோலார்சாய், சௌமியா ராவ் அவங்களுடைய குரல்ல, தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

ஜோட்டுக்கண்ணா, இப்போது ஜோடு அந்த சூட்டுக்கண்ணா, வந்தாரு ஜோட்டுக்கண்ணா, இப்போது ஜோடு.

நேரம் 9:46 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்டு ரசிக்க போகிற பாடல் பென்னி தயாள் குரலில் ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் வந்துட்டே இருக்கு. ஆதவன் திரைப்படத்திலிருந்து.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்த. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

நேரம் 9:52 ஆயிட்டிருக்கு. அட்டகாசமான பாடல்களை ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவு பாடலாக நம்ம கேட்க போகிறது ஸ்விக்கந்தர் சிங் சுபா அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில், உயிரே திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதோடு உங்களுக்காக பாடல்களை பிளே தேடி தேடி பிளே பண்ண நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைக்கு சக்தி வாய்ந்த சிகிச்சையாக ஆயுர்வேதம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலை குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றினார். இந்தியா யுகாண்டா இடையே பாதுகாப்பு பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தினார்.

வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,13,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 83.67 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6,250 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குழு துப்பாக்கி சுடுதல் ஸ்கீட் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய் மீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கு டஃபா இருக்கலாம், மேபி நம்ம லிசனர்ஸ்க்கு டஃபா இருக்க வாய்ப்பே இல்லை. என்ன கேம் அப்படின்னா, திரைப்படங்கள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும்ல, பீஜம் ஃப்ரண்ட்ல பேக்ல இல்ல லாஸ்ட்ல இடையிலன்னு நிறைய இடத்துல, ஆனா அந்த பீஜம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும்.
2: அது பாட்டுலயா இல்ல படத்துலயா?
1: பாட்டுல.
2: பாட்டுல. ஓகே.
1: பாட்டுல வர பீஜம்ஸ், அந்த பீஜம்ஸை நம்ம பிளே பண்ணுவோம். அது என்ன பாடல் என்ன படம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு கட்டு புடிச்சா போதும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் டஃப் டாஸ்க்ல, சில பீஜம்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோடனே அந்த படம் ஞாபகம் வந்துடும்.
2: பாட்டு கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க நம்ம நேயர்கள் ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க.
1: கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. சோ கண்டுபிடிக்கிறேன், இது வந்து ஒரு கேமா, நான் எப்படி வந்து சூப்பரா பண்றேன் பாருமா அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா 2986003829520554 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணி அப்படியே நீங்க பேசுறவங்க எல்லாருக்காகவுமே பியூட்டிஃபுல் ஒரு ஃபோக் பீட் சாங்ஸ் எல்லாம் தான் ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போறோம். ஓகேவா?
2: அப்படியே அப்படியே நம்மளே புத்துணர்ச்சியா வச்சுக்கிறோம்.
1: ஆமா கண்டிப்பா. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் டி கே கலா வாய்ஸ்ல தான் முதல் பாடல் டுவெட் திரைப்படத்துல வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் யூனிட் 101.4.
2: எல்லாமே எப்பவுமே சம சம சம சம துளு.

0: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
1: வணக்கம். யாரங்க இருந்து?
0: வினோத் நாவலூர்ல இருந்து பேசுறேன்.
1: வினோத் சார், ரெடியா இருக்கீங்களா?
0: கண்டிப்பா.
1: ஓகே.

0: வந்துச்சுங்களா?
1: ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்கீங்க.
2: சத்திரம்
0: ஆ
3: கோவிந்தராஜன்
0: சார் ரெடியா இருக்கீங்களா?

0: நீங்க சொல்ல இப்ப மோகன் ராஜ் சொல்லிடு அப்படி.
1: ஆமாங்க சார், சொல்லுங்க பாக்கலாம். நீங்க பேசுறது பீச்
2: சத்யராஜ்.
0: ரஜினிகாந்த் சத்யராஜ் என்ன பாட்டு
1: எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: ஐயோ ஞாபகம் வரலையே,
1: வரலையா? இன்னொன்னு நீங்க ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கல்ல, சொல்லுங்க. படத்தை
0: பேர்
1: சொல்லணும், பாட்டே சொல்லணும்.
0: பாட்டே தான் சொல்லணுமா?
1: ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க.
0: நீங்க இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டீங்களே, அப்படியே யோசிங்க கொஞ்சம்.
1: நிக்குது
0: என்னமா கண்ணு சௌக்கியமா? ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. என்ன கேம்
1: விளையாடிட்டு இருக்கோம்? ஆனால் இப்போ என்னென்னா, நம்ம அந்த பாட்டோட மியூசிக்கை ப்ளே பண்ணுறப்போ அது எந்த பாட்டோட மியூசிக், அது எந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு, அதை தான் ஈஸியாக சொல்ல போகிறாங்க நம்மளுடைய நேயர்கள். சொல்லிட்டு இருக்காங்க,
0: எஸ்
1: ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க.
0: ஆமாம் சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க, உணர்ச்சி உனது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. எப்படி சொல்கிறாங்க பாருங்க எங்கள் நேயர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட. ஓகே, அடுத்த காலகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜி வி பிரகாஷ் அண்ட் பாம்பே சாரதா வாய்ஸ்ல சாங் இஸ் ஆன் த வே. ஸ்டேடியம் இது 101.4
1: எல்லாமே சம்மதூளே.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே.
3: நேரம் 10:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 10:20 ஆகிட்டு இருக்கு. எஸ் கேட் சைட் கோதான் விளையாட்டு இருக்கோம். மோகன் ரெடியா இருக்கீங்களா?
1: நானும் ரெடியா இருக்கிறேன், நம்மளோட நேயர்களும் ரெடியா இருக்கிறாங்க.
0: ஓகே, அடுத்த காலர் நீங்க தான் ரிசீவ் பண்ணி என்ன க்வெஸ்சன்ன்றத சொல்லணும். ஓகே,
1: வணக்கம்.
2: காலை வணக்கம் மோகன் ராஜ் சார் அண்ட் சுகன்யா மேடம்.
0: காலை வணக்கம்.
1: யார் எங்கிட்ட பேசுறீங்க?
2: வணக்கம் இருவருக்கும்.
1: வெங்கட் சார், என்ன நிகழ்ச்சி போயிட்டு இருக்குன்னு தெரியல சார். கெட்
2: சார்
0: கண்டுபிடிக்க வாழ்த்துக்கள். பிளே பண்ணலாமா?
1: சொல்லுங்க
0: சார். கேட்டீங்களா?
2: எனக்குன்னு பார்த்து இப்படி வருது. நான்

0: நினைவுக்குள்ள
1: ஓகே அடுத்த கால சொல்றாங்களா பார்க்கலாமா?
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி.
0: ராயப்பேட்டை வெங்கட் சார், அடுத்து யாரு எங்க இருந்து பேசி கால் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவான்மூர்ல இருந்து கலையரசி.
0: சொல்லுங்க
1: கலையரசி மேம், கேட்டிங்களா பிஜேதே?
3: ஆ இல்ல மேம்.
1: ஆ ஓகே, ப்ளே பண்ற கேக்குறேன்.
0: ஆனா எவ்வளோ அழகா ஒரு மங்களகரமா இருக்குல்ல அந்த மியூசிக்கு. பா
1: கேட்டிங்களா கலையரசி மேம்?
3: ஆ கோவில் சிம்பு நடிச்சது.
0: ஆ
1: என்ன பாட்டு?
3: எனக்கு என்ன பிடிச்ச பொண்ணுன்னு பாட்டு.
1: என்ன பிடிச்ச பொண்ணுன்னு பார்த்தேன்.
3: காலேஜுக்கு போவோம் சாங்.
1: காலேஜுக்கு போவோம்ல, நீங்க என்ன பிடிச்ச பொண்ணுன்னு பார்த்தேன் கரெக்ட்.
0: அதாவது அவங்க சரணத்துல இருந்து
1: ஆரம்பிச்சோம். ஆமா, காதல் பண்ண திமிர் இருந்தா, கை பிடிச்ச பெண்ணு இருந்தா, இதா பாடி பட் கோவில்
0: பிடிச்சி இருந்தா.
1: ஆமா, சூப்பர் பாட்டு. நன்றி நன்றி. நீங்க வந்து 75 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க.
0: ஃபர்ஸ்ட் அது என்ன ஃபர்ஸ்ட் லைன் என்ன?
1: காதல் பண்ண திமிர் இருந்தா, கைய பிடிக்க தெம்பு இருந்தாதான் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்த காலர் வணக்கம். ஓகே நெக்ஸ்ட் காலர் வணக்கம்.
0: யாருங்கிட்ட பேசுறீங்கம்மா? சத்தமா பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஜெயம்மா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். ஓகே உங்களுக்கான ஒரு பீஜம் போட்டுடலாமா? இது ஒரு இதமான மெலடி பாடல். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த பாடல் உங்களுக்காக பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல கேட்டு வந்தலாமா?
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4
1: இங்கே எல்லாமே சமதுள்ள.

0: அசார்.
1: அசார்,
2: ஓகே அசார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நந்தாங்க முன்பனியா முதன்மலை.
2: பியூட்டிஃபுல் சாம்பிள்.
1: அப்படியே பாடுங்களேன் சார் ரெண்டு லைன்.
0: பாடலாம்.
2: இல்ல உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ரெண்டு லைன் ட்ரை பண்ணுங்க.
3: பெரும்பாக்கம்
1: மனஜா.
2: ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன் மேடம்.
2: ப்ளே பண்ணிடலாமா?

0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இங்கே நிக்குது. ஆனா என்ன படம் தான் மறந்துடுச்சு.
2: முன்னாடி போய் போடுங்க மேடம்,
0: இன்னொரு வாட்டி போடுமா? சரி, இன்னொரு ஒரு தடவை தான். ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, அவரோட அப்படியே 1000 வாட்ல 2000 வாட் பல்ப் எரியுது அவங்க ஃபேஸ்ல. நீங்க சொன்னதுக்கு
3: காட்சி உடத்துல பாக்கும்போது தெரியும் அதெல்லாம்.
0: ஓ, காட்சி உடத்துல பாக்கும்போது. சூப்பர் சூப்பர். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு வேற பீஜம் போடலாமா? கேட்டீங்களா?
3: ஆகாசத்தை நான் பாக்குறேன் அந்த பாட்டு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி
3: நன்றி
1: நன்றி சார். ரெண்டு லைன் பாடிட்டு போங்களேன் சார்.
0: இல்ல, ஓடிட்டாரு பாட சொன்னா, அவர் ஓடிட்டாரு. ஓகே, அடுத்த காலர் யாரு? இங்க இருந்து பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்ல பீஜம் ஒண்ணு பிளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்தீங்க.
1: நீங்க போயிட்டு எடுத்துக்கலாம், கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே ஸ்பாட்ல குடுக்கணும் நாம.
0: இல்ல இல்ல, அது பிளே பண்ணல, இப்போ அடுத்த ஸ்பாட்ல தான் கொடுக்க போறோம். ஓகே, அடுத்த பாடல் வந்து ஸ்வர்ணலதா அருண்மொழி வாய்ஸ்ல கும்மி பாட்டு திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது 101.4.
1: எல்லாமே எப்பவுமே சம சம.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புதும் காலை
1: மதிய நேரத்திலும்
2: நித்தனித்த

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: go!
1: Get set, go! கேட்டுட்டு இருக்கீங்க, எஸ் கஸ்தூரி ராஜா வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில தான் பாடல் கேட்டு வந்தாச்சு. மோகன்ராஜ் வந்து தீவிரமா இதை யோசிச்சுட்டு இருக்காரு, அடுத்த நேர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பீஜம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் நினைக்கிறேன்.
2: நம்ம இதுவரையும் போட்ட பீஜம் எல்லாமே அசத்தலான பீஜம், அதை பீட் பண்ற மாதிரி ஒரு பீஜம் நம்ம போட போறோம்.
1: சூப்பரான ஒரு பீஜம் இருக்கு. அப்படியே காலர் கிட்ட போயிருவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு சார், ரெடியா இருக்கீங்களா?
3: முயற்சி பண்ற மேடம்.
1: கண்டிப்பா இந்த பாட்டு நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா
2: சார்?
3: யாரு முயற்சி பண்ண மேடம்
2: சார்? குறைஞ்சது ஒரு 100 முறை இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க சார்.
3: ஆமா, இது கேட்க போற ரயில் மாதிரி எனக்கு தெரியுது.
2: கிடைக்க போகுது.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, முரளி நடிச்சிருப்பாரு இந்த படம்.
3: அந்த
1: முரளினால இந்த படம் தான் ஞாபகம் வரும்.

0: இதயம்.
1: நீ எல்லாத்தையும் சொல்றீங்க.
2: சரி ஓகே, பாட்டு கண்டுபிடிங்க, பாட்டு கண்டுபிடிங்க. இதயம் படத்துல அந்த பாட்டு தான் ஃபேமஸான பாட்டு, கண்டுபிடிங்க.
0: பட் ஞாபகத்துல வரல.
2: சரி ஓகே, அடுத்த கால சொல்றாங்க
1: பாக்கலாம். கேமோட பேட்டர்னே மாறிடுச்சு.
2: என்னாச்சு? ஏன்
1: மியூசிக் வச்சு கண்டுபிடிக்கணும்னா நீங்க குடுக்குற க்ளூ வச்சு கண்டுபிடிக்கலாம்.
2: சரி ஓகே பரவாயில்ல, நம்ம நேயர்கள் தானே, அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் எல்லாம் இருக்க கூடாது. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம் மேடம் சார்.
2: வணக்கம் மேடம் சார், யார் எங்க இருந்து?
3: மணிமாலா.
2: மணிமாலா மேம், ரெடியா இருக்கீங்களா? பிஜிஎம் கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம்.
2: என்ன பாடம்?
3: இதயம் ஒரு ஒட்டு வைத்த
0: வேற
2: குடுக்கறீங்களா? பாக்கலாமா?

0: சாங்ஸ் நீங்க நிறைய பாடல்கள் கேக்குறீங்கன்னா இந்த பாடல கண்டுபிடிச்சிருவீங்க.
1: ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். சார் அடிச்சு விடுவார் பாருங்க சார்.
2: புதுசா பா 80s சாங்
0: தான் இல்ல இது? ஒரு 2000க்கு பிறகு வந்த படம்.
2: ஓ அது ஒரு கொஞ்சம் மியூசிக் ப்ளே பண்ணுங்க.
0: சரி 10க்கு அப்புறம் வந்த படம் தான்.

0: அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமா இல்ல நம்ம பாட்டு போடலாமா? வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக் நகர் ராஜேஷ்.
0: ஸ்பிக் நகர் ராஜேஷ் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கேட்டீங்களா சார்?
0: என்ன வயசானாலுமே இந்த பாட்டெல்லாம் கண்டிப்பா எங்கயோ கேட்டிருப்பாங்க, அவங்க நினைவுல போய் நிக்காது, அவ்வளவுதான் விஷயம்.
2: அந்த வார்த்தை அந்த தொடக்க புள்ளி தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்றாங்க. ஓகே, மோகன் இந்த பாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, மோகனுக்காக நான் அப்ளாஸ் ரெடியா வச்சிருக்கேன், சொல்லுங்க மோகன் என்ன பாட்டு?
0: இதுல நிறைய ஒரு நடுவில் இன்னொரு நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமா? நிறைவா ஒரு நேருக்கு. ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த பாட்டு ஞாபகம்? நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இத கண்டுபிடிக்க முடியுதா அந்த பிஜிஎம் உங்களால? உங்க நேரம் இப்படி மாட்டிருக்கு, நாங்க என்ன பண்றதுங்க ஐயா?
2: சரி, போடுறேன் கேளுங்க. பாடல்ல வந்து ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப திரும்ப
0: நிறைய முறை வருவாரு.
2: அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா போதும்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி,
2: நன்றி மேடம். ஓகே, நன்றி சார். சரி, ஓகே, இந்த பாடல் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இருக்கு, சொல்லுங்க.
0: எனக்கே கடைசியில டெஸ்ட் வச்சிட்டீங்களே.
2: ஆமா, பாஸ் ஆவறீங்களா ஃபெயில் ஆவறீங்களான்னு
0: பாக்குறேன். மெழுகுதிரிகளாய் உருகாதிடி,
2: அந்த ஒரு வார்த்தையை சொல்லுப்பா நீ, அது போதும்.
0: அரோமலே,
2: மலையாளம் நிறைய வராது, ஆரோமலை மட்டும் எங்களுக்கு தெரியும்பா. ஓகே, ஆரோமலை சாங் தான் அது. நிறைய பேருக்கு வந்து ட்ரை பண்ணாங்க, பட் வந்து கண்டுபிடிக்க முடியல, பரவாயில்ல. பட் இன்னொரு மணி நேரம் ஜாலியா போச்சுல மோகன். நிறைய நேர்கள் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத பாட்டுலாம் டக் டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க.
0: ஜாலியா மட்டும் இல்லாம நம்மள அப்படியே நிறைய நினைவுகளுக்கு கொண்டு போயிடுச்சு.
2: எல்லாமே எப்பவுமே
0: செம்ம தூளு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளைஞர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 113,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பண பரிவர்த்தனை கண்டுபிடிக்கப்பட்டு இது தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,250 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று

இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ சற்றுமுன் வரை 27 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குழு துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நேரம் 11:04 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எதை பற்றி என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு வீம்புக்காக, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, கோச்சுக்கிட்ட பேசாமல் போயிடுவோம். ஆனால் அப்படி பேசாமல் இருக்கிறது ஒரு நாலு நாள் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படி நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாமல் எவ்வளோ நாள் இருந்திருக்கிறீங்க, திரும்பவும் நீங்கள் அவங்க கூட பேசிட்டீங்க அப்படின்னா, அந்த என்ன ஒரு ரீசன், என்ன ஒரு விஷயம் நடக்கும்பொழுது எந்த தருணத்தில் அவங்க கூட பேசுனீங்க, பேசாமல் இருந்த ஒரு இடைவெளி இருக்குல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்க, சந்திச்சுக்கிட்டீங்கன்னு அப்படின்னா, எப்படி மூஞ்சை தூக்கி வச்சுப்பீங்க, அந்த இடத்த நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இதுதான் விஷயம். நிறைய சுவாரஸ்யமாக நடந்த, எப்படி உங்களுக்கு பேசணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், அவங்களுக்கும் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஈகோ வந்து உங்களை தடுத்துருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு தருணத்தில் நீங்கள் பேசணும்னு முடிவெடுத்து ரெண்டு பேரும் பேசுனீங்க, இது ஒரு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0444-2986-0038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0444-2952-0554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நேர்கள் எல்லாமே காத்துட்ருக்கீங்க, சூப்பரான பாடல்களும் நமக்காக காத்துட்ருக்கு. இனிமையான பாடல்களையும் நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். அதில் நாம் முதல் பாடலாக கேட்க போகிறது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பாட்டு, தங்கலான் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே எப்பவுமே செம்மதூள். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் காலர் வேறு வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், யாருங்கன்னு பேசுகிறீங்க? ஓகே,

நேரம் 11:10 ஆயிட்டுருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 இன்றைக்கி நாம் நேயர்களோட பேசிகிட்ருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, குறிப்பாக காலர்ஸ் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் கோச்சிக்கிட்டு யாராட்டும் பேசாமல் இருந்தீங்கன்னா, எவ்வளோ நாள் பேசாமல் இருந்திருக்கிறீங்க, திரும்பவும் நீங்கள் எப்போ பேசுனீங்க, பேசாமல் இருந்த அந்த நாட்களில் அவங்கள பார்க்கும்பொழுது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க, இதுதான் இன்றைக்கியோட டாபிக். கால் பண்ணலாம் பேசணும்னு நினைக்கிறவங்க 0442986008 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம்.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையிலே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா போகலாம்.

0: போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற.
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்ப 11:20 ஆயிற்றுக்கு. முதல் நேயர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0442986-0038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இன்னொரு தொலைபேசியன் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நாம் இன்றைக்கி எடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு வீம்புக்காக நீங்கள் கோச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருந்திருப்பீங்க. அது எவ்வளோ நாள் பேசாமல் இருந்திருக்கிறீங்க? திரும்ப நீங்கள் எந்த ஒரு தருணத்தில் அவங்க கூட பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது, இல்லை அவங்களாம் வந்து கூட பேசியிருப்பாங்க, அந்த தருணத்தை பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் அவங்கள அந்த பேசாதிருந்த நாட்களில் அவங்கள மீட் பண்ணுறப்போ என்ன மாதிரிலாம் நடந்தது, எப்படி அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிங்களா, அவங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சாங்களா, அப்படியே முகத்தை திருப்பிட்டு போயிருப்பீங்க, இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். 0442986-0038 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0442952-5554 இந்த தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். சூப்பரான பாடல்களையும் நாம் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்குறோம். அடுத்து தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிற பாடல் மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. ஹரிஹரன், சித்ரா அவங்களுடைய குரலில், நந்தலாலாவின் வரிகளில், எஸ்ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன
1: பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்தநாள் பரிசு.

0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
3: இல்லையே.
2: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: வேகம் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய

பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளில்

இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. நேரம் 11:44 ஆயிற்றுக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமாரின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஜமான் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிறது சங்கம் திரைப்படத்தில் வந்துட்டு இருக்கு. எம் எஸ் விஸ்வநாதன், ஹரிஹரன் அவங்களுடைய குரலில் வைரமுத்து நரிகளை ஆர் ரகுமான் இசையில் கேட்டு ரசிக்கலாம். பாடல்களை உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டுருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜி மோகன்ராஜ் பழனி. நீங்கள் கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மத்தூடு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளைஞர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 113,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பண பரிவர்த்தனை கண்டுபிடிக்கப்பட்டு இது தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,250 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் ஸ்கீட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12 மணி 2 நிமிடம். இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய

திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினை பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினை பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: நேரம் இப்போ 12:08 ஆயிட்டு இருக்க. நீங்க இப்ப கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே பிரகதீஷ். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணிருக்க, யாராருக்கு பதில் சொல்ல நினைக்கிறீங்களோ உங்க ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக் பேஜில் என்ன கேள்வி கேட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுக்கக்கூடிய டிஷ் என்ன, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சிக்னேச்சர் டிஷ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வரிசையில் சிக்னேச்சர் டிஷ் என்ன, இது நான் வந்து யார் வந்தாலும் செஞ்சு கொடுத்துருவோம்ப்பா, எங்கள் வீட்டு சைடு வந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேன், அவர் வீட்டு சைடு வந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேன், என் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஷ்ஷில் கை தேர்ந்தவர்களாக ரொம்ப பாராட்டு கூட வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அனுபவங்களும் நீங்கள் இதில் பதிவு செய்யலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஷ் இருக்கும், யாராக இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிறது எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் கேட்டுட்டு வந்துடலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி இணைந்திருங்கள்.
1: கிடைக்கும் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 12:10 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகித் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து நெஞ்சே நெஞ்சே என்ற பாடல், ஏசுதாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை

0: மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
2: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh, oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், நேரம் 12:20 ஆயிருச்சு. சரி, இப்போ ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில முதல் காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் சார்.
5: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து.
5: நலமா
6: ஸ்நேகிதா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள்.
5: நன்றி.
6: சூப்பர் டாபிக். எங்க வீட்டுக்கு எப்ப கெஸ்ட் எந்த டைமுக்கு வராங்கறத பொறுத்து அந்த டிஷ் மாறும். டே டைம்ல வந்தாங்கன்னா மோர் கடைஞ்சி கொடுத்து வச்சிருப்போம், எப்பவுமே ரெடியா அனுப்பிருக்கேன். பாருங்க, உங்களுக்கும் சேர்த்துதான் மோர் அனுப்பிருக்கேன். பால நல்ல முருக காய்ச்சி அந்த தயிர் போட்டு அதுல இருந்து அந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சு அந்த மோர் கடைஞ்சி அந்த வெண்ணெய் எடுத்து அந்த நெய்யை உருக்கி பருப்பு சாதம் நெய் போடுவோம் மத்தியானத்துக்கு வந்தாங்கன்னா லஞ்சுனா. இல்லன்னா மோர் மட்டும், திடீர் அவசரமா வந்துட்டு போறாங்கன்னா மோர் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, இல்ல உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு அந்த மோரை
5: கொடுத்தோம்னா
6: பருப்பு சாதம், நெய், காய்கறி, சாம்பார். அவங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னா இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அப்பளம் வடம் போட்டு குடுத்துருவோம். இல்ல முன்னாடியே வரேன்னு சொல்லி இருந்தாங்கன்னா கொஞ்சம் படை பாயசம் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி.
5: டைமுக்கு ஏத்தபடி, அதாவது அதிக டைம் எடுக்கிற டிஷ் அப்போ, கம்மி டைம் எடுக்கிற டிஷ் எப்போ அப்போ.
6: வயிறு
5: நிறைய, மனசு நிறைய, எப்படி இருந்தாலும் சாப்பாடு உண்டு.
6: நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்ய உருக்கி கொடுக்கணும்.
5: என்ன செஞ்சு குடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? சரி, காலையில வந்தா எப்படி, மதியம் வந்தா
7: எப்படி? ஒரு நாள் முன்னாடி அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம கிட்ட வர வீட்டுக்குன்னு. அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணிட்டு அவங்க வராங்க வராங்க. ஆனா முக்கியமா கெஸ்ட் வருவாங்க, பெங்களூர்ல வருவாங்க அம்மா தம்பிகள்லாம். அதனால அம்மா கடை கடை போய் ரெடி பண்ணி.
5: அப்ப மெனு கார்டு வந்து, அப்ப உங்க அம்மா தான் கால் பண்ணி இருந்திருக்கணும் எனக்கு. மெனு கார்டு அவங்க தான் சொல்லணும். இப்போ
7: கஷ்டம் சார், அவங்க நேம் சொல்லு சார், தெரியல.
5: பிரகதீஸ்வரன்.
7: ஓகே சார்.

0: அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: ராஜேஸ்வரி அம்மா, நலமா?
1: நலமா இருக்கும், ஒரு குறையும் இல்ல இறைவனால.
0: சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சிக்னேச்சர் டிஷ் என்ன? வந்தா இது நான் கட்டாயம் வர விருந்தாளிக்கு நான் இதை கட்டாயம் செஞ்சு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதாவது கூழ் கொடுப்பேங்கப்பா.
0: கூழ்
1: எப்படின்னா, அது ரொம்ப சுவையான கூழா இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. என் தம்பி இங்க பேங்க்ல வேலை பாக்குறான், அவன் சாயங்காலம் முடிச்ச உடனே ஊர் ராமநாடு இருந்தாலும் இந்த அக்காவை பாத்துட்டு போவோன்னு வருவான். அவனுக்கு டீ காபி எல்லாம் பிடிக்காது, அதனால என்ன செய்வேன், கொஞ்சம் மாவு, இந்த கேப்ப மாவு கொஞ்சம் போட்டு பால் கொஞ்சம் நிறைய ஊத்தி நல்லா அடிச்சு கலக்கிட்டு அடுப்புல வச்சு தண்ணியாவே அதுல நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டு ஏலச்சுக்கு தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கூழ் தண்ணியா காய்ச்சி தமிழர் நிறைய ஊத்தி கொடுத்தா ரொம்ப அபூர்வமா சுவையா இருக்கும். அந்த கூழ் வந்து எப்பவுமே உண்டு. அவனுக்கு மட்டும் இல்ல, பத்திரிக்கை வைக்க வர்றவங்களுக்கும் இந்த விருந்தாரியா திடீர்னு வர்றவங்களுக்கும் கலந்து சேர்ந்து போறதுனாலதானப்பா அது ஆரோக்கியமான உணவாகவும் எந்த தீங்கு விளைவிக்காத உணவாகவும் மாறுது.
0: நிச்சயமாமா, நிச்சயமாமா. இந்த குறிப்பு வந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எது சமைச்சாலும் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது கொஞ்சம் லவ்வோட அன்போட சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறினா வந்து வயிறு மனசு எல்லாம் நிறையும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க சொல்லிட்டீங்க. நன்றி.
1: இந்த மாதிரி எல்லாருமே பயன்படுத்திக்கிறேன்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: லெமன் ஜூஸ் கூட கொடுக்கலாம்.
0: சரி,
1: காபி டீயை விட அது கெடுதல் தானே சொல்றாங்க. எலுமிச்சம்பழத்தை அரை முடிய புளிய வேண்டியது, நாட்டு சர்க்கரை போட வேண்டியது, சுக்கு தூள் கொஞ்சம்
0: உப்பு எல்லாருமே கேட்டு பயன்படுத்துவாங்க.
1: அது லெமன் ஜூஸ் வந்து டக்குன்னு உயிர் சத்து கொடுக்கக்கூடியது. பத்திரிக்கை எல்லாம் வச்சுட்டு வெயில்லைனா அலைஞ்சிட்டு வர்றவங்களுக்கு கொடுத்த உடனே எனர்ஜி கூடி கூட கொஞ்சம் அவங்க உழைக்க கொடுப்பாங்கப்பா. நன்றிங்கப்பா.
0: அடுத்த காலர், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: உங்களுக்கு அது ஒண்ணு டைம் எடுக்காது சார், 1 hour தான் சார் அது டைம்.
0: ஓகே, சோ அப்ப வர கெஸ்ட் வந்து 1 hour உட்கார வெச்சி நம்ம பிரியாணி சமைச்சு அவங்க சாப்பிற அளவுக்கு பாத்துட்டு தான் நீங்க இது பண்றீங்க.
2: அப்படியே சார் வந்தேன்னு கெஸ்ட் என்ன சாப்பாடு சாப்பிட போறாங்க? வந்தா
0: இல்ல, வந்தா சில பேர் கட்டாயமா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்வாங்கல, அந்த மாதிரி கே.
2: சாப்பிட்டே ஆகணும் சொல்வாங்க, அவங்க கிட்ட பேசி கொடுத்துட்டு சைடுல பிரியாணி செஞ்சிடுவாங்க.
0: அதாவது காதுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு அதே மாதிரி கைக்கும் வேலை கொடுத்துட்டீங்க. காதுக்கு கைக்கு ரெண்டுத்துக்கும் வேலை கொடுத்துட்டீங்க.
2: ஆமா சார், இப்ப வர கெஸ்ட் எல்லாம் உடனடியா வர மாட்டாங்க, சொல்லிட்டு தான் வராங்க.
0: ஆமா,
2: அப்ப நமக்கு தெரிஞ்சிடுது இல்லீங்களா?
0: ஆமா,
2: அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவோம். வந்த உடனே சீக்கிரமா சமைச்சு கொடுத்துடுவோம். அம்மா வீட்டுல இருந்தே சொல்லுவோம் சார். அது
0: சரி சார். சரிங்கம்மா, நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ.
0: ஸோ நம்ம காலர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்கிறாங்க டிஷ். காலைக்கு ஒரு உணவு, மதியத்துக்கு ஒரு உணவு, அதுக்கப்புறம் வந்தா ஒரு உணவுன்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து திக்குமுக்காட வைக்கிறாங்க சாப்பாடு டிஷ் சொல்லி. அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
3: வணக்கம், காஞ்சிபுரத்துல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
0: விஜயலட்சுமிமா சொல்லுங்க.
3: இது எங்க அக்கா தான் அதிகம் வருவாங்க.
0: ஓகே,
3: உங்களுக்கு முருங்கைக்கீரை சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால முருங்கைக்கீரை சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு கொடுப்பா உங்களுக்கு.
0: ஓ, முருங்கைக்கீரை சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், நல்ல சத்தான உணவு.
3: ஆ, உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். எங்க அக்காவுக்கு முருங்கைக்கீரைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு கோசம் அதுதான் செஞ்சு வைப்பேன் எப்போ வந்தாலும்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா, கால் பண்ணதுக்கு நன்றி.
3: ஆ, நன்றி.
0: ஸோ நம்ம காலர்ஸ் வந்து பாசம், பாசம் ஏதாவது எது செஞ்சாலும் சரி கொஞ்சம் பாசத்தோடு சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டிப் கொடுக்குறாங்க. இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க, யார் யாரெல்லாம் புதுசாக சமையல் ட்ரை பண்ணி நமக்கு சரியாக வருதோ வரலையும்லாம் இல்லை, கொஞ்சம் அன்பை சேர்த்து சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு இதே மாதிரி இன்னொரு காலர், நான் அன்பாக சமைச்சேன் எனக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரோக்ராமில் ஒரு கேள்வியை கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்ல பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம்

ஃபேஸ்புக்கில் நமக்கு ஹேமலதாமா வந்து ஃபோட்டோவே அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னலாம் வந்து அந்த பால்லேருந்து கடைஞ்சி தயிர் வெண்ணெய் எண்ணெய் மோர் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து ஃப்ரைட் ரைஸ் சோயா மஞ்சூரியன், இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல், யார் வந்தாலும் நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது, அவர் வந்து மதிய வணக்கத்தோடு சொல்லியிருக்காரு, என் வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்கள் செஞ்சு தருவது சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லது சார். ஸோ தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மட்டும், 2952005054 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோன்னா, யாராவது ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தால் இந்த கெஸ்ட்டுக்கு நான் இதுதான்ப்பா செஞ்சு கொடுப்பேன், இதுதான் என்னோடய சிக்னேச்சர் டிஷ், இதன் மூலிமா நானும் திருப்தியாக இருப்பேன், அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம், நடந்துக்கிட்டு இருக்க விஷயம், நடக்க போகிற விஷயம், அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்கும். அந்த சிக்னேச்சர் டிஷ் என்னன்றது நீங்கள் என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்க, அங்கே கமெண்ட் செஞ்சு உங்கள் கருத்தை தெரிவிக்கிறவங்களும் தெரிவிச்சிருக்கலாம். திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன், கால் பண்ணி நேரடியாக கூட உங்களோட கருத்து பகிர்ந்துலாம். 2986000038 மட்டும், 2952005554 அப்படின்ற எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

எஸ் நேரம் 12:36 ஆகிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சூடான டாபிக் பேசுகிறோம். என்னடா சூடான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கட்டாயம் நான் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உணவு செஞ்சு கொடுப்பீங்கன்றது தான் அதுதான் அந்த சூடோட சூட்சமோ. சரி, யார் யாரெல்லாம் வந்து கால் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த டாப்பிக்கு நீங்கள் என்ன செஞ்சுவீங்க வீட்டில், உங்களோட விஷயத்தை பகிர்ந்துக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055544 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் இது செய்வேன், இது செய்வேன், நான் இதில் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்கள் கருத்து வரவேற்கப்படுகிறது. சரி, கருத்தை வரவேற்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து கண்ணாலனே என்ற பாடல். சித்ராவின் குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த

com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: எஸ் நேரம் 12:43 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதர், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். ஸோ ஹாய் ஸ்நேகிதர் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நம்ம என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோம்னா, உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இந்த கட்டாயம் நான் இதை சமைச்சு கொடுத்தே ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிஷ் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நீங்கள் பல பாராட்டுகளை வந்து அந்த சமையல் செஞ்சு, பா இது சூப்பர், இது இங்கே தான் இருக்கும், இங்கே இவங்க கையால் தான் செய்ய முடியும், இங்கே தான் உங்களுக்கு தான் இந்த பக்குவம் இருக்குது அப்படின்ற ஒரு டிஷ் என்ன, உணவு என்னன்றதை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: இதுல இருந்து பேசுறேன். இப்ராஹிம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: இப்ராஹிம் சொல்லுங்கம்மா, நல்லா
1: இருக்கேன். அதாவது எங்க வீட்டுக்குலாம் திடீர்னு யாராவது வந்தாச்சுன்னா ஒரு ஸ்வீட், ஒரு காரம் எப்படியாவது வீட்டுல செஞ்சிடும். எல்லா பதார்த்தமே பெரும்பாலும் நான் வீட்டுலதான் செய்வேன், கடையில் தான் பெரும்பாலும் வாங்குறதே.
0: வெளி உணவு தவிர்க்கிறீங்க?
1: வெளி உணவு பெரும்பாலும் வாங்க மாட்டோம். அதனால ஒரு ஸ்வீட், ஒரு காரம் எப்படியும் இப்ப சாயங்காலம் கெஸ்ட் யாராவது வராங்கன்னா காலையில தெரிஞ்சிட்டுனா உடனே நம்ம சடன் உடனே செய்ய முடியாது. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு அதை செஞ்சிருவேன். ஸ்வீட் வந்து வட்டலப்பம்னு சொல்லி சொல்லுவோம்.
0: தேங்காய் பால்
1: பாத்தீங்களா,
0: அப்பமா
1: வட்டலப்பம்.
0: ஓகே, அடுத்து
1: வந்து அடுத்து பருப்பு வடை தான்.
0: பருப்பு வடை
1: எங்க வீட்டுல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அப்படி போற ஒருத்தருக்கு எங்க வீட்டுக்கு என்னன்னா, எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலுமே வந்து நம்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எண்ணெய் ஆயிலும் எல்லா எண்ணெயிலயும் நான் பொறிக்க மாட்டேன்.
0: அதாவது ஹெல்த் ஹைஜீனிக்கா இருப்பீங்க, ரொம்ப ஹெல்த் கான்சியஸா.
1: ஆமா, யார் வந்தாலும் சரி தைரியமா சாப்பிடுவாங்க. அவுட்ல ஒரு மாதிரி எண்ணெய் எல்லாம் சமைக்க மாட்டேன் அப்படின்னு தெரியும். பட்லப்பும் அதே மாதிரி, பால், தேங்காய் பால், முட்டை, கருப்பட்டி மூணும் போட்டு கட்டி தேங்காய் பால் எடுக்கணும். எடுத்து நம்ம குக்கர்ல வச்சு இந்த ஆவிலதான் வேக வைக்கணும்.
0: ஒரு இயற்கை உணவு எதிர்பார்க்கலாம் உங்க வீட்டுக்கு வந்தா?
1: தாராளமா, எப்பவுமே இயற்கை உணவு தான். பெரும்பாலும் கொடி வரைக்கும் அந்த கடை உணவு எல்லாம் நாங்க வந்து தவிர்த்தோம். எங்க வீட்டுல பேரன் பத்திக்கலாம் வெளியூர்ல சென்னையில இருக்காங்க, இந்த லீவுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அப்பம்னா முறுக்கு அதெல்லாம் செஞ்சு ஸ்டாக்கா
0: வச்சிருக்காங்க.
1: ஆமா,
0: விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே பாராட்டி இருக்காங்களா?
1: அம்மா
0: அடுத்தவங்களை உணவு கொடுத்து மகிழ்விக்கிறதே நீங்க வந்து ஒரு மகிழ்ச்சியா பாக்குறீங்க.
1: ஒவ்வொரு பேரனுக்கும் ஒவ்வொரு வகை முறுக்கு பிடிக்கும். 4 பேரும் எனக்கு, 4 பேருக்கு 4 வகையான முறுக்கு பிடிக்கும். அதனால 4 வகையான முறுக்கு செஞ்சு
0: போட்டுருவேன்.
1: அவங்கவுங்க இந்த லீவுக்கு தெரியாது, மே மாசம் லீவுக்கு எல்லாரும் வருவாங்க. அவங்க இஷ்டப்படி எழுதுங்களும் காலியாட்டுன்னா இப்பமா எனக்கு ஏன் முறுக்கு காலியா போச்சு அப்படின்றோம். அடுத்தால சுத்தி மட்டன் வீட்டுல உள்ள எல்லாமே ரெடியா இருக்கும். அதெல்லாம் சூப்பரா செஞ்சு, அதாவது பெரும்பாலும் அந்த பிள்ளைங்களை கடை, எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் நாங்க கடை உணவு வாங்கி கொடுக்கறத வந்து தவிர்த்துறோம்.
0: சூப்பர் சூப்பர்,
1: அதுதான் நல்லது. ஆமா, நம்ம இருக்க வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். கை கால் தடை இருக்க வரைக்கும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு
0: கொடுத்துருவாங்க. நன்றி, நன்றிம்மா. ஸோ இப்போ பேசின காலர் அழகாக சொன்னாங்க, வெளி உணவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். எதுவாக இருந்தாலும் வீட்டில் தான் செஞ்சணும். எது செஞ்சாலும் கொஞ்சம் ஆனால் முன்னாடி சொல்லிட்டா எனக்கு செய்ய ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிடிச்ச உணவை தேடி தேடி செய்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க வீட்டு உணவு. ஐயோ இவங்களுக்கு காரம் ஆகாது, ஐயோ இவங்களுக்கு அதிக உப்பு போடக்கூடாது, இவங்களுக்கு சக்கரை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னதான் வெளியே சுவையாக இருந்தாலும் அந்த பாசமோ அந்த அன்போ அந்த அக்கறையோடு செய்கிற உணவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இருக்கிற ஒரு ருசி, அதுக்கு இருக்கிற ஒரு தரம்னே சொல்லலாம் நம்ம. அந்த தரம் வந்து எல்லா இடத்துலையும் கிடச்சிடாது, அது கிடைக்கிறது ரொம்ப ரேரு, அது வீடுகளில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளி உணவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு வீட்டு உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஹாய் ஸ்நேகிதர் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, காதல தினம் திரைப்படத்திலிருந்து ரோஜா ரோஜா என்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் குரலில், வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

எஸ் இப்போ நேரம் 12:54 ஆகிட்டு இருக்க, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பல காலர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். சரி, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் இது பார்த்துக்குவீங்க, அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். அதாவது உங்கள் சிக்னேச்சர் டிஷ் என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் வந்து என் பேரனுக்கு இது பண்ணுவேன், என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இந்த அன்போடு பரிமாறுறதாங்க முக்கியம். ஸோ இந்த கருத்தோடு நான் இன்றைக்கி இப்போதைக்கு ஹாய் ஸ்நேகர் நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ற பாடல், கிளின்டன் லக்கி அலி அண்ட் வசுந்தரா தாஸ் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளம்.

0: நேரம் 1:01 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்தில் இனிமையான பாடல்கள் காத்துட்ருக்கு. முதல் பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிறது பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே.வி. மகாதேவன் இசையில். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.
1: தரகடதாம்

நேரம் 1:07 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு ரசிக்கலாம். ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 1:10 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை, இதமான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், டி சலபதி ராவ் அவங்களுடைய இசையில் கேட்டு ரசிக்கலாம்.
1: வாங்க.

நேரம் 1:13 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்ததாக திரைக்கானம் நிகழ்ச்சியில் கேட்க போகிறது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: தந்துவிடு.
1: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு.
0: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒண்ணு தந்துவிடு.
1: எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு.

நேரம் 1:17 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இதமான பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக பிபி ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கோவர்தனம் இசையில், பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:21 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 1:24 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்ததாக நம்ம கேட்க போகிறது திரைக்கானம் நிகழ்ச்சியில் ஜே பி சந்திரபாபு, எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், நிமிர்ந்து நெல் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன
1: பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: என்ன
1: குருவி பேசுது?
0: இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்ட நீ?
1: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
1: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்ட.
3: உன் கண்ண துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு திருநீங்களே கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போ.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 1:40 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்க போற பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, வி குமாரின் இசையில, பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், டி கே ராமமூர்த்தியின் இசையில் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 1:55 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா திரைக்கணத்தில் கேட்க போகிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், வி குமாரின் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இவ்வளோ நேரம் பாடல்களை உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.
1: நீங்க
2: புதுசா கேட்கிற என்ன?

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

நேரம் 2:01 ஆயிட்டு இருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கான உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பிளே பண்ண போகிறது உங்கள் ஆர்ஜே பிரகதீஷ். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தங்கமான ராசா திரைப்படத்திலிருந்து கங்கை அமரின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் தென்மதுர சின்மை சீமையிலே என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 2:11 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து காணங்கருங்குவிலை என்ற பாடல். மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரனின் வரிகளில் இளையராஜாவின் இசைகள். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

மனமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சு கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி

நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:21 ஆயிற்று. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாய்க்குழுப்பு திரைப்படத்திலிருந்து தியாகராஜன் மற்றும் லலிதா சாகரி பாடிய பாடல் சந்திரபோஸின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: என்ன
2: சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
1: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
1: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
1: என்ன சொல்ற குயிலு?
2: நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?

0: அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
1: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

This was Polar Bear. And this was Skunk.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூல்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 48 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களில் தவேகவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. ஆடவர் கபடியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 29.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 32.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே பிரகதீஷ் அண்ட் டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இந்திய முறை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் மருத்துவர் பி செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். இன்னைக்கு வந்து உலக ஆயுர்வேத தினம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஆயுர்வேதத்தோட சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ மெடிசன் இருந்தாலும் இது நம்ம இந்திய பாரம்பரியத்துக்குனே உள்ள ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஆயுர்வேதம் பழங்கால வரலாறுகள் உண்டு, பல பெருமைகள் உண்டு. ஸோ இந்த ஆயுர்வேதத்தோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தினுடைய காரணகர்த்தா, அதாவது தோற்றுவித்தவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மா தான் சொல்கிறோம். உலகை தோற்றுவித்த பிரம்மா தான் ஆயுர்வேதத்தையும் தோற்றுவித்தார். அந்த மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கான தீர்வை வந்து மூலிகைகளில் வைத்தார். அப்போ அதை வந்து நம்ம புஸ்தகமாகவும் அதே மாதிரி வாய்மொழியாகவும் வந்து அந்த காலத்தில் குருகுல முறையில் வந்து அதை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ வந்து பிறகு பிற்காலத்தில் வரும்பொழுது அது எல்லாமே புத்தக வடிவாகி இப்போ வந்து நம்ம புத்தக வடிவில் நம்ம படித்து இதை வந்து வைத்தியம் பண்ணுறோம். இது வந்து ஆயுர்வேத தினம்னு ஏன் வருதுன்னா அந்த நோய்களை தீர்க்க அவதரித்த

0: தன்வந்திரி அதாவது விஷ்ணுவின் அவதாரம் வந்து பிறந்த நாள் இன்னைக்கு, அதனால வந்து அதை நம்ம ஆயுர்வேத நம்ம கொண்டாடுறோம்.
1: ஓகே சரி. இப்போ இந்த ஆயுர்வேதத்தில் வந்து இப்போ பல பழமையான மருத்துவ முறைகள் இருக்குது டாக்டர். இப்போது இந்த சித்தா யுனானி அப்படியெல்லாம் சொல்கிறோம், இந்த ஆயுர்வேதத்தை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம் இந்த விஷயத்தில்?
0: ஆமாம், நல்ல கேள்வி அது. நம்ம ஆயுர்வேதம் பார்த்திங்கன்னா பஞ்சமகாபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்படுறது. இப்போ வந்து உலகத்தில் வந்து நீர், நிலம், காற்று, வாயு, ஆகாசம் இது இல்லாமல் எந்த பொருளும் இல்லைங்கிறோம். நம்ம உடலுடைய தத்துவமும் அதான். இதில் எது குறையுதோ அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் ஆயுர்வேதத்தினுடைய தத்துவம். இதை மூன்று தோஷங்களாக பிரிச்சுருக்குறோம், வாயு, பித்தம், கபம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏழு தாதுக்களாக பிரிச்சுருக்கோம், ரசம், ரத்தம், மாம்சம், அஸ்தி, மஜ்ஜா, சுக்கரம்னு சொல்கிறோம். இதனுடைய குறைவு, இதனுடைய சமநிலையை வந்து வியாதியற்ற நிலைமைன்னு சொல்கிறோம். இதில் இதில் வந்து ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம சமப்படுத்துறது தான் வைத்திய முறை. இதில் வந்து மூன்று மலங்கள் சொல்கிறோம், சுவேதம், மூத்திரம், புரிஷம், அதாவது வியர்வை வந்து சிறுநீர் மலம், இது மூன்று இதனால் கழிவுகளை ஏற்படுது. இந்த கழிவுகளை ஒழுங்காக வந்து நம்ம நீக்கி நம்மளுடைய இந்த சமதோஷத்தை வந்து நம்ம நிலைப்படுத்தினாலே வியாதி இல்லாத நிலையை நம்ம அடையலாம்னு சொல்லி மருத்துவ முறைகள் சொல்கிறேன்.
1: சூப்பர் சூப்பர் டாக்டர். இப்போ அழகாக சொன்னீங்க, இப்போது மனிதனை உருவாக்குனா பிரம்மாவே மனிதன் மூலயமா மனிதனுக்கு ஏற்படுற நோயை தடுக்கிறதுக்கான இந்த ஆயுர்வேதத்தையும் உருவாக்குனார் அப்படின்னு சொன்னீங்க டாக்டர். இந்த ஆயுர்வேத மருத்துவத்தோட தனித்துவத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நேயர்கள் கால் பண்ண விரும்பினா அவங்க தொடர்பு கொள்ள வேண்டியன்னு சொல்லிடுறேன். 298-6-00-38 மட்டும், 295-2-055-54 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு டாக்டர்கிட்ட ஆயுர்வேத சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நேயர்கள் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்க டாக்டர், இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். இப்போது தனித்துவம் என்ன? மருத்துவ முறைகளோ மருத்துவ பல ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட தனித்துவம் என்ன?
0: இதனுடைய தனித்துவம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோயை குணப்படுத்துமே அல்லாமல் வேறொரு நோயை தூண்டிவிடாது. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு சளிக்கு மருந்து சாப்பிட்றீங்க, அது வேறு இதை வந்து நமக்கு தலை சுத்தலோ மயக்கமோ வயிற்று வலியே ஏற்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம ஆயுர்வேத முறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் நோய்க்கு கொடுக்குறீங்களோ அதை மட்டும்தான் அது வந்து செய்யும், இது வேறு ஒரு நோயை தூண்டக்கூடிய விஷயம் இருக்காது. அதனால் சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஆயுர்வேதம்.
1: நல்லா சொன்னீங்க டாக்டர். ஏன்னா இப்போ இதுதான் ட்ரெண்டாக போச்சு. இப்போ நம்ம வேறு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டால் அது வேறு ஏதோ ஆயிடுது, ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை போட்டால் அது லிவருக்கு டேமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர், நல்ல கருத்து சொன்னீங்க. இப்போ முதல் காலர் ஒருத்தர் இணைகிறாரு, முதல் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்,
2: நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து
1: பேசுறேன். வணக்கம் வணக்கம் சார், டாக்டர் இணைப்புல இருக்காங்க, சந்தேகம் கேளுங்க.
0: வணக்கம்மா, சொல்லுங்க
2: டாக்டர். வணக்கம், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஆயுர்வேத சிகிச்சை மூலமா அந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனை எப்படி போக்குறது? அது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஒண்ணும். ரெண்டாவது, ஆஸ்துமா தொடர்பான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை அப்படிங்கிறது உகந்த ஒன்றா இருக்குமா? ஆஸ்துமாக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு?
0: முதல்ல நீங்கள் வந்து கேட்ட சோரியாசிஸ்க்கு சொல்லிக்கிறேன், தோல் நோயை பற்றி. நம்ம உடம்புல இருக்கிற மூன்று தோஷங்களும் கோபிச்சு அது வர்றதுனால ஏற்படுற நோய் வந்து இந்த சோரியாசிஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து நம்ம நோயாளியினுடைய வயது, நோயினுடைய தீவிரம், அதுபோல் அவங்க ஏற்ற நம்ம மருத்துவர்கிட்ட வர்ற நேரம், இது மூணுமே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வருவாங்க. எவ்வளோ ஏலியாக நீங்கள் வந்து மருத்துவரை நாட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபடலாம். நோயினுடைய தீவிரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இள வயதாக இருந்தாலுமே நோய் வந்து ரொம்ப கடுமையாக தாக்குறது உண்டு. என்னென்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை பொறுத்தது அவங்களுடைய நோய் வந்து எவ்வளோ தூரம் தாக்குதுங்கிறது. அதெல்லாமல் அவங்க வந்து அந்த நோய்க்கு வந்து உரிய உணவு முறைகளை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அதனால் வந்து நீங்கள் வந்து நோய் தாக்கப்பட்ட உடனே வந்து நம்மள்ட்ட வந்தீங்கன்னா நிறைய அதுக்கு வந்து வைத்தியங்கள் இருக்குது. ரொம்ப எளிதில் வந்து அதை குணப்படுத்தக்கூடிய நோய் தான் அது. அது வந்து குணப்படுத்தக்கூடாத நோய் கிடையாது, குணப்படுத்த முடியாத நோய் கிடையாது. இதற்காக நிறைய நாங்கள் வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நோய் திரும்பி வராமையும் இருக்கும். அதற்குள்ள உணவு முறையும் நம்ம வந்து சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும். நம்மளுடைய வைத்திய முறைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், ஏன்னா நம்மளுடைய உடல் தோஷங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கிறதுனால வைத்திய முறைகளும் மாறுபடும். நல்லா கண்டிப்பாக ஒரு இப்போ அருகில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனை நாடுனீங்கன்னா அரசு மருத்துவமனையில் இப்போ ஆயுர்வேத பிரிவு நிறைய செயல்படுது. இந்திய மருத்துவ பிரிவில் சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இது மூணாலுமே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதை நாடுனீங்கன்னா அவங்க அதுக்கு தக்க சிகிச்சையை கொடுப்பாங்க. ஆஸ்மா அடுத்தது அதை பற்றி கேட்டிங்க. ஆஸ்மா வந்து நம்ம எளிமையாக குணப்படுத்தக்கூடிய நோய் அது. அது வந்து இள வயதில் இருந்ததுன்னா ரொம்ப எளிமையாக குணப்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் வந்து சில பேர் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சீசன் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. வருடம் பூரா

0: வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நோயுடைய தீவிரம், நோயாளியினுடைய பலம், நோயோட பலம், இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வைத்தியத்துக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்தா கண்டிப்பாக வந்து குணப்படுத்தலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், இங்கெல்லாம் வந்து இந்திய மருத்துவ பிரிவு செயல்படுது. நீங்கள் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் மெடிசனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க.
1: அருமை அருமை டாக்டர். இப்போ அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்,
2: வாதம் பித்தம் மூணு இருக்கு இல்லையா, அதுல என் உடம்பு வந்து வாதம் அப்படின்னு
0: சொன்னாரு.
2: அது என்னன்னு எனக்கு புரியல. அண்ட் இன்னொன்னு இது வந்து எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது, நின்னா கால் எல்லாம் ஒரு மாதிரி வடவடன்னு நடுங்கிறது.
0: கால் நடுங்கிறது, கை நடுங்கிறது, பேசுறப்ப ஒரு உதறல் ஏற்படுறது, இதனால வந்து வயது முதிர்வுனால கூட வரும் இந்த மாதிரி வாதம். வந்து நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு செய்கை எப்பையும் இந்த தோஷங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும், இதை எப்பவுமே நிலையா இருக்காது. அதனால வந்து இந்த வாத தோஷங்கள் அதிகமா இருக்கிறப்ப வர்ற வியாதிகள் வந்து இந்த மாதிரி கை கால் நடுங்கிறது, இதெல்லாம் வாதம்னே சொல்லுவோம். அதனால தான் உங்களுக்கு வாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நிறையா வந்து எண்ணெய் சிகிச்சை முறை இருக்குது, எண்ணெய் குளியல் முறை இருக்குது, ஒத்தடை முறைகள் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் வந்து மருத்துவர்களை கண்க பார்த்தீங்கன்னா அதற்கு உரிய சிகிச்சை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இது சரியாக போகிற ஒரு வியாதி தான், வயது முதிர்வினால் வரக்கூடியது, குணப்படுத்தக்கூடிய நோய்.
1: ஸோ எல்லா வகையான நோய்களுக்கும் நம்ம கிட்ட ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் உண்டு.
0: கண்டிப்பாக.
1: சரிங்க டாக்டர், இப்போ பஞ்சகர்மான்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து ஆயுர்வேத வரலாறுகள் பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலேருந்து இருக்கு, ஆனால் இப்போ சமீப காலமாக நோய்களோட தன்மைகளோ வீரியமோ அதிகமாகும் போது அதை சமாளிக்கக்கூடிய நம்மளோட ஆயுர்வேத சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எந்த லெவலில் இருக்குது, அது வந்து வரக்கூடிய இனிமே வரக்கூடிய எதிர்காலங்களில் வர நோய்களை சமாளிக்கிற அளவுக்கு நம்மளால் முடியுமா, அந்த ஆராய்ச்சிகள் இப்போ போய்கிட்டு இருக்கா?
0: கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நோய்கள் எதுவுமே புதியது கிடையாது. பழங்காலத்தில் இருந்த நோய் தான் இப்போயும் இருக்குது. நோய்கள் வந்து எதுவுமே புதிதாக உற்பத்தி ஆனது கிடையாது. நோய் கிருமிகளும் பல வருடங்களாக பல நூற்றாண்டுகளாக இருந்தது தான் இப்போயும் வந்துகிட்டு இருக்கு. ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம உணவு முறை மாற்றத்தினால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மை வந்து ரொம்ப அளவில் குறைஞ்சி போச்சு.
1: ஓகே.
0: அப்போ நம்ம உடனடியாக பாதிக்கப்படுறோம். அதை எதிர்க்கிற நோய் எதிர்ப்பு தன்மையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உணவு முறையும் மாற்றிக்கிட்டு நம்மளுடைய தினம் ரொட்டீனையும் நம்ம மாற்றிக்கிட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா நம்ம நோய்களை வந்து நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு திறனை வளர்த்துக்கிட்டு நோயை எதிர்க்கிறதுக்கு நம்ம மருந்துகளை சாப்பிட்டாலே போதுமானது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாக நம்மள்ட்ட இருந்ததுன்னா நோய் நம்மளை தாக்குறவுடைய அளவு குறையும், பாதிப்பு குறையும்.
1: ஓகே டாக்டர்,
0: தீவிரமாக பாதிக்கப்பட மாட்டோம்.
1: ஓகே. புதிய ஆராய்ச்சிகள் எந்த அளவில் இருக்குது டாக்டர்?
0: புதிய ஆராய்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிசர்ச் நிறையா இதில் வந்து ஆயுர்வேதாவில் நடந்துகிட்ருக்கு. அதான் இப்போ வந்து ஒரு ஒவ்வொரு பகுதியில் விளையக்கூடிய ஒரு மூலிகைகளுடைய தன்மைகள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மலைப்பகுதியில் விளையக்கூடிய ஒரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மூலிகை அதனுடைய பவர்ஃபுல் வந்து அதிகமாக இருக்கும். இதை பற்றியும் வந்து ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் இருக்கக்கூடிய நோய்களுடைய தாக்கம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. நம்ம மருத்துவம் செய்யும்போது நோயாளியோட ரெஸ்பான்ஸ் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. இதனுடைய இது என்ன, வீரியம் எப்படி கட்டுப்படுத்தலாம், இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆயுர்வேத ரீதமாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. என்னென்னா தோஷம் தூஷம் பலம் காலம் ஆகாரம் வயசு அப்படின்னு ஒரு 10 விதமான விஷயங்களை சொல்கிறோம். இவையெல்லாம் மாறுபடக்கூடிய தன்மையுடையவை. அப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு புரோட்டோகால் வச்சு இதை செய்கிறதுங்கிறது நம்ம சிஸ்டத்துப்படி முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டு பேருக்கு சளி பிடிக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் மழையில் போகிறாங்க, ஒருத்தருக்கு சளி பிடிக்குது ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது நோயினுடைய உங்களுடைய எதிர்ப்பு தன்மை வேறுபடும் போது கொடுக்குற மருந்தும் கண்டிப்பாக வேறுபடும்.
1: ஸோ அப்போ அவங்களுக்கு நபருக்கு நபர் வேறுபடுற மாதிரி மருத்துவ முறைகளும் மாறும், அதுக்கான அளவீடுகளும் மாறும்.
0: கண்டிப்பாக அதனுடைய மருத்துவ அந்த ஹெர்பும் மாறும்.
1: ஓகே, சூப்பர் டாக்டர். இன்னொரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். சரி, இப்போ சொன்னீங்க டாக்டர், இப்போ பலதரப்பட்ட மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ மற்ற மருத்துவத்தை விட நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இப்போ சோர்ஸை கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு நம்ம இதுவாக இருக்கும்? இப்போ சொல்றாங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்றாங்க, அந்த முதலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி டிடெக்ஷன் மெத்தட்ஸ் வச்சிருக்கீங்க?

0: அனலைஸ் பண்ணுறதுக்கு.
1: ரைட்டு. இப்போ நம்ம ஆயுர்வேத ரீதியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம தனித்தனியாக பார்க்குறோம். வாதம் பித்தம் கபம்னு சொல்கிறோம். இதே மாதிரி இரண்டு விதமான குணங்களை சேர்ந்து வாத பித்தமாக இருக்கிற உடம்புங்க இருக்காங்க, வாத கபமாக இருக்கிற உடம்பு இருக்காங்க. இதனுடைய வாதம் மிகுதியாக உள்ளவங்க இருக்கிறாங்க, பித்தம் மிகுதியாக உள்ளவங்க இருக்கிறாங்க, கபம் மிகுதியாக உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட நோயினுடைய வெளிப்பாடை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த உடம்புனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம ஆயுர்வேத வைத்தியர் வந்து ஒருத்தர் வந்து நடந்து வந்து அவங்க சிம்டம்ஸை சொல்லும் போதே அவங்களுடைய வியாதியை என்னான்னு தீர்மானிப்பார். ஆனால் அதுலேயும் வந்து அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் மட்டுமே நாடியை பார்க்குறாங்க.
0: ஓகே.
1: அவங்க நடந்து வர்றப்பே அவங்களுடைய சிம்டம்ஸ் என்ன இருக்குது, அவங்க எப்படி வந்து நம்மளை பார்க்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு மருத்துவமனையில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வந்து அனுபவத்தின் மூலமாகவும் அதே மாதிரி நோயினுடைய தன்மையை நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஆராய்ச்சி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரித்தறியலாம்.
0: ஓகே டாக்டர், சரிங்க டாக்டர். ஒரு காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அலுமினியம் அந்த மாதிரி சமைக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பாத்திரத்து மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம முந்தையெல்லாம் செப்பு பாத்திரம் பயன்படுத்தணும், வெள்ளி பயன்படுத்தணும். வெள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தைய வெள்ளி டம்ளரில் பால் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வெள்ளியினுடைய தன்மை வந்து நம்ம உடம்பை வந்து உடம்பில் உள்ள காச நோயிலேருந்து அதேமாதிரி உடம்பினுடைய வீரியத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்குள்ள சத்துக்கள் நிறைந்த விஷயங்கள் வந்து வெள்ளியில் இருக்குது. அதனால் திருமணம் ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளி டம்ளர் கொடுப்பாங்க எல்லாருக்கும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி டம்ளரில் ஸ்பூன் வச்சு ஊட்டி விடுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு காசிக்கு போயிட்டு வந்தால் அந்த பாத்திரத்தை அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா செப்பு குடத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அதனுடைய வந்து தன்மை கெட்டு போகாமல் அதில் எதுவும் பாக்டீரியா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அது சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி தீர்த்தத்தை செப்பு பாத்திரத்தில் வச்சு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புல இருக்குது, நோய் எதிர்ப்பு தன்மையை அது வந்து அதிகரிக்கும்.
0: இப்போ வாட்டர் பாட்டிலே செப்பில் கலக்கிற அளவுக்கு செப்பில் தான் இப்போ ப்ரமோட் பண்ணுறாங்க.
1: ஆமாம், அந்த அளவுக்கு வந்து இப்போ அந்த உலோகங்கள் வந்து நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருந்தது. தங்கத்தை யூஸ் உபயோகப்படுத்தினாங்க. பழங்கால மன்னர்கள் தங்கத்தட்டில் சாப்பிட்டாங்க, அதேமாதிரி அரசர்கள்லாம் சாப்பிட்டாங்க. என்னென்னா அதனுடைய பலன் வந்து நம்ம உணவில் சேர்த்து தங்கத்தினுடைய தன்மையும் போகும், அதனால உடம்பு வந்து நல்ல எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும், உடம்புக்கு வந்து அது நோய் வராமல் பாதுகாக்கும். இதனால் உலோகங்கள் எப்படி இருக்குது, நம்ம இப்போ உள்ள காலத்தில் மண் பாத்திரத்தை ஏன் பயன்படுத்துகிறோன்னா மண் பாத்திரம் தான் சுவாசிக்கக்கூடிய தன்மை உடையது, மற்றதெல்லாம் சுவாசிக்காது. இது வந்து நீங்கள் பாருங்கள், தண்ணியை அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து எவ்வளோ அது குளிர்ந்து போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா அதனுடைய வெப்பத்தன்மையை வெளியே விட்டு அந்த குளிர்தன்மையை கொண்டு வருது. ஸோ சுவாசிக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் வச்சு அனைத்து உணவுகளையும் வந்து அதில் சமைக்கிறது நல்லது. நம்மளால் முடிஞ்சதுன்னா அதிலேயே வந்து சாப்பிட்றதுமே நல்லது தான்.
0: புரியுது டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிட்டா ஒரு குறிப்பிட்ட பலன் கிடைக்கும், செப்பில் சாப்பிட்டா ஒன்று கிடைக்கும், தங்கத்தில் சாப்பிட்டா ஒன்று கிடைக்கும் சொல்லிட்டு. ஆனால் இப்போது எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம எவர் சில்வர் தட்டில் சாப்பிட்றோம், ஸோ அதில் எந்த பலனும் இல்லைங்களா மருத்துவ ரீதியாக?
1: அதில் மருத்துவ ரீதியாக எந்த பலனும் கிடையாது. அதை நம்ம ஒரு கிளாசிக்கல் மெட்டலாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
0: அது வே ஆஃப் லைஃபாக இது வரைக்கும் வாழ்ந்துருக்கோம், நமக்கே தெரியாமல் காப்பரில் சாப்பிட்றது சில்வரில் சாப்பிட்றது. நல்ல நல்ல பதிவு டாக்டர். அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், உஷா, நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
0: உஷா டாக்டர் இருக்காங்க, சந்தேகம் இல்லைங்க.
3: ஹலோ டாக்டர்.
1: ஆ சொல்லுங்க. குட் ஈவினிங், சொல்லுங்க.
3: மாதவிடாய் பிரச்சனைக்கு ஆயுர்வேத முறையில என்னென்ன தீர்வு இருக்கு? பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணிருக்கேன், தைராய்டு எல்லாமே நார்மல், ஹீமோகுளோபின் நார்மல். ஆனா பிசிஓடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க.
1: பிசிஓடி பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறையால் பெரும்பாலும் வருதுன்னு சொல்கிறோம். உணவு வந்து நம்ம ஹெல்த்தியான டயட் எடுக்கலை, அடிக்கடி வெளியிலேருந்து சாப்பிட்றது, அதே மாதிரி வந்து இந்த அஜினோமோட்டோங்கிற உணவுகள் உப்பை வந்து கலந்து சாப்பிட்ற உணவை வந்து அடிக்கடி உட்கொள்கிறது, மாமிசங்களை அதிகமாக உட்கொள்கிறது, அதே மாதிரி வந்து கோழி இறைச்சி, என்னென்னா கோழி வந்து நோய் இல்லாமல் வளரணுங்கிறதுக்காக அதுக்கு ஆன்டிபயாட்டிக்கும் அதுக்குள்ள உணவு முறையும் அவங்க செய்கிறாங்க. நம்ம
3: நாங்கள் பின்பற்றது எதுவுமே அசைவம் எதுவுமே சாப்பிட மாட்டோம்.
1: ஓகே. இருந்தாலுமே வந்து நம்மளுடைய வளர்ப்பு முறைகளும் இருக்குது. நம்ம வந்து விளையாடுறது, அதிகமாக எண்ணெய் பொறுத்து எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது இதெல்லாம் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடம்புல வந்து இந்த பிசிஓஎஸ்ங்கன்னு சொல்கிறாங்க இப்போது, அதை பிசிஓடின்னு சொல்கிறோம். அதை வந்து

0: நம்ம உடம்பில் ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தும் போது நம்ம அதை குணப்படுத்துறதுக்காக நம்மள்ட்ட மருத்துவ முறைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து தொடர்ந்து வாங்கி ஒரு 3 மாதம் சாப்பிட்டீங்கனாலே இதனுடைய இதெல்லாம் மாறும்.
1: கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ நல்லா சொன்னீங்க டாக்டர். இப்போ உணவு முறை வாழ்க்கை முறைகளை மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதுதான் இது ஒரு காரணம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை மாற்றினா திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி நம்ம நகரலாம்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். கேக்குதா? இணைப்புல இருக்கீங்க. ஹலோ.
2: வணக்கம்
0: சார். வணக்கம்
1: சார். வணக்கம். சொல்லுங்க.
2: புதுக்கோட்டில இருந்து சாவளம் பேசுறேன்.
1: ஓகே. டாக்டர் இருக்கிறாங்க, சந்தேகம் கேளுங்க. சார் இணைப்புல இருக்கீங்க.
2: ஹலோ. வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: இந்த எனக்கு 2 கேள்வி. இந்த ஆயுர்வேதத்துல வந்து நரம்பியல் சம்பந்தமா கண் பார்வை போச்சு, அதுக்கு மருத்துவம் உண்டா?
0: சரி. அப்புறம்
2: இன்னொரு கேள்வி வந்து, இந்த ஒரு நேர் முதல் நேரம் வர்றாரு, அவர் வந்து பீமேலா மேலானு எனக்கு தெரிஞ்சிருங்க. அவர்
1: மேல
0: உங்க சந்தேகங்களுக்கு நான் வந்து பதில் சொல்றேன். கண் நோய்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டாங்க ஆயுர்வேதம்னு சொல்றோம். அதனால காய பால கிரக சிகிச்சையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கண் நோய்க்கு அந்த காலத்திலேயே நம்ம ஒரு மருத்துவ பிரிவு ஆயுர்வேதத்தில் தனியாக இருக்குது. இப்போ உங்கள் கண் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மருத்துவரை நாடலாம். அவங்க இதற்கான உரிய சிகிச்சையை வந்து பரிந்துரை செய்வாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு அருகில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனைக்கு போங்க. ஆயுர்வேத மருத்துவர் அதுக்கான நோய்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவ முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்.
1: சரிங்க டாக்டர். இப்போ சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் கேட்க கேட்க நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது, மக்கள் ஆவலாக இருக்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு முதல் பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன். 2986000038 மற்றும் 2952005454 அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆயுர்வேத சம்பந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் டாக்டர் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்டு பயன்பெறலாம். ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள் மற்றும் சின்மை இணைந்த பாடிய பாடல். பா விஜய் வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4. இங்கே எல்லாமே சம்மதுள்ளது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: வணக்கம் நேர்களே, நேரம் இப்போ 3:35 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறிஞர் அண்ணா இந்திய முறை மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் பி செல்வகுமார் இணைந்திருக்கிறார். நேர்களோட பலதரப்பட்ட கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கமாக புரிகிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு புது புது தகவல்களை நிறைய கொடுத்துட்ருக்காரு. நேச்சுரல் ஆயுர்வேதத்தை பற்றின எல்லா தகவல்களையும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ தொடர்ந்து பேசலாம். நம்ம நேர்கள் இணையம் வரும்போது தொடர்பு கொள்ள வேண்டிய 2986-00-38 மற்றும் 2952-05544 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம் சார், நான் ரெட்டி ஹில்ஸ்லேருந்து ஆறுமுகம் பேசுகிறேன்.
0: ஆறுமுகம், சொல்லுங்க ஆறுமுகம்.
1: சார், இந்த ரெட்டினா பிரச்சனைக்கு ஆயுர்வேதத்தில் வைத்தியம் இருக்குங்களா?
2: ரெட்டினால என்ன ரத்தம் வருதா இல்லை வந்து டேமேஜ் ஆனிச்சா, என்ன ப்ராப்ளம்?
1: இல்லை, அது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம், இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
2: ரெண்டு கண்ணுமே அஃபெக்ட் ஆயிருக்கா?
1: ஆமாம், ரெண்டு கண்ணுமே அஃபெக்ட் ஆயிருக்கு.
2: நீங்கள் எங்கே புழல் இருக்கீங்களா?
1: ரெட்டில்ஸ்.
2: ஓகே ஓகே, ரெட்டில்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை தெரியும் இல்லையா, அண்ணா நகரில், அண்ணா ஆர்ச்சி பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் ஆயுர்வேத மருத்துவ பிரிவுக்கு வந்தீங்கன்னா அங்கே மருத்துவர்கள் உங்களை பரிசோதனை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் என்னன்னு முடிவு பண்ணி அதை வந்து செயல்படுத்துவாங்க. நிறைய அதற்கு மருத்துவ சிகிச்சைகள் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய நோய் தன்மையை பார்த்துட்டு தான் அதுக்கு முடிவு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் நேரடியாக வந்தால் தான் வந்து அவங்க பார்க்க முடியும்.
1: சரி சார், அது இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் என்னன்னா லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் தெரியுதுங்க.
2: அதான், அந்த மாதிரி நோயாளிகள் வர்றாங்க, சில அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏற்படுது. அது வந்து ஒவ்வொருத்தருடைய நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா அந்த மருத்துவ முறையை தெரிஞ்சுக்கிட்டு இல்லைனா அங்கே தங்கி இருந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு போகலாம்.
0: சரி, கால் பண்ணது நன்றி அறிமுகம். அடுத்த கால். வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் செங்கல்பட்டு ஐடி பழனி பேசுகிறேன்.
0: பழனி, ஆ சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க, சந்தேகம் கேளுங்க.
3: சார் வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க
3: சார். எனக்கு ஃபைனல் கார்டு அடிபட்டுருக்கு.
2: சரி,
3: மாடு முட்டி பேக் சைடில் ஃபைனல் கார்டு அடிபட்டு காலை செயலேருந்துருக்கு.
2: சரி,
3: 5 வருஷம் ஆச்சு, ஆப்ரேஷன் பண்ணி அப்படியே மாத்திரை சாப்பிட்டுருவேன்.
2: சரி,
3: அது கால் ஜிவுஜும் இருக்குது, இடுப்பு அப்படியே கிரிப்பாக பிடிச்சின மாதிரி நடக்க முடியல, வாக்கர் வச்சுருந்தா நடக்கிறேன்.
2: ஸ்டிஃபாக இருக்கு.
3: ஆ, கிரிப்பாக பிடிச்சி அது ஆயுர்வேதத்தில் எதனால் பார்க்க முடியும்? ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னா எழுதி நான் ஃபோன் பண்ணிட்டு வருவோம் சார்.
2: நீங்கள் ஒன்றும் இல்லை,
3: காரில் தான் வர முடியும், பஸ்லாம் ஏற முடியாது.
2: ஓகே,
3: சொல்லுங்க சார்.
2: செங்கல்பட்டுக்கு நியரஸ்டாக இருக்கிறது அண்ணா மருத்துவமனை தான். இங்கே வந்து நம்ம தங்கி வைத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம 55 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இருக்குது.
3: சொல்லுங்க.
2: மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 310 பேர் தங்குற அளவுக்கு எங்களுக்கு மருத்துவமனை வசதிகள் இருக்குது. அதில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி வந்து பணியாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா நம்ம டாக்டர்களை சந்தித்து அதற்கான புரிய விளக்கங்களை நேரடியாக பெற்றுட்டு இங்கே தங்கி வைத்தியம் பண்ணுற மாதிரி இருந்தால் தங்கி வைத்தியம் பண்ணிக்கணும். 20-30 நாள் தங்குற மாதிரி இருக்கும். இல்லை, உங்களுடைய நோய் தன்மையை பொறுத்து அவங்க மருந்துகள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து ஃபாலோஅப்புக்கு வந்துக்கலாம்.
0: சிகிச்சைக்கு அப்புறம் அது தெரிய வரும்.
2: ஆமாம்.
0: நன்றி.

0: இப்போ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்ற பழமொழிக்கேற்ப இன்னைக்கு சூழ்நிலை வந்து நிறைய நோய்கள், அதாவது வெளிப்புற நோய்கள் இல்லாமல் உள்ளேருந்து வரக்கூடிய நோய்கள், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, அதுக்கப்புறம் பல நோய்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ப்ரூஃப் பண்ணுது ஹெல்த் இஸ் வெல்த் அந்த வார்த்தையோட முக்கியத்துவத்தை. சரி, இன்னைக்கு உலக ஆயுர்வேத தினம் டாக்டர். இந்த வருஷம் எல்லா வருஷமும் ஒரு கருப்பொருள் இருக்கும், ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்ன?
1: இந்த வருஷத்தினுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா, நாளைய ஹெல்த்தியான வாழ்வுக்கு ஆயுர்வேதம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து நாளை விட நம்ம என்றைக்குமே வந்து நாளை இன்று தான் வந்து நாளை ஆகிறது.
0: ஆமாம்.
1: அதே மாதிரி வந்து நேற்று தான் இன்று ஆகிறது.
0: சரியாக சொன்னீங்க.
1: அதே மாதிரி வந்து தினமுமே நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு உடற்பயிற்சியோ, அதே மாதிரி ஒரு நல்ல உணவு பழக்கமோ, அதே மாதிரி போதிய அளவுக்கு உடம்புக்கு ஓய்வையும் கொடுத்தோம்னா நம்மளுடைய இந்த மனப்பிறழ்ச்சி, மன நோய் இதெல்லாம் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸு இருக்காது. நம்ம அதை யாருமே செய்கிறதில்ல. இரவு ரொம்ப நேரம் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, காலையில் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறது, இதனால் உங்களுடைய அந்த சுழற்சியே மாறிடுது. அப்போ வந்து ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது, உரிய நேரத்தில் பசி இல்லாமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து நோய்களை வந்து ஏற்படுத்தும்.
0: ஓகே. ஸோ இன்றைய தினம் வந்து வச்சதே நம்மளை ஒரு நிமிஷம் நம்மளே திரும்பி பார்த்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கம்மா. நீங்கள் சொன்னீங்க ஒன் ஹெல்த் ஒன் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்கிறதுக்காக மட்டுமே வைக்கப்பட்டது தான் இந்த ஆயுர்வேத தினம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரி விழிப்புணர்வு இன்றைக்கி நடந்திருக்கு?
1: இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்ம வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி அறிஞர் அண்ணா மருத்துவமனையிலேருந்து புறப்பட்டு அங்கே பக்கத்தில் உள்ள அந்த ரவுண்டானா வரைக்கும் நம்ம ஒரு விழிப்புணர்வு பேரணி ஏற்படுத்தணும்.
0: அருமை.
1: ஒரு 200 பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை வந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தோம். அப்போ மருத்துவ முகாம் ஒன்று நடத்தணும். இதெல்லாம் வந்து நம்ம இன்றைய ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லலாம். இதெல்லாமல் நம்ம பள்ளி கல்லூரிகளில் வந்து விழிப்புணர்வு முகாம் பக்கத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு டயத்தை வாங்கிட்டு அங்கே போய் நம்ம இந்திய மருத்துவனுடைய மகத்துவத்தை சொல்கிறது, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் வந்து ரொம்ப காலமாக இருந்தது, மக்கள் இப்போ அதை மறந்துக்கிட்டு வர்றாங்க, அப்படி இல்லாமல் நம்ம எளிய நோய்களுக்கு நம்ம மருத்துவம் மூலமே தீர்வை வந்து காணலாம், நம்ம அதிக பணமோ இல்லை அதே மாதிரி பொருட் செலவு செய்து வந்து நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரசு மருத்துவமனைகளில் இந்த வசதிகள்லாம் இருக்குங்கிற செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்கள் வேலை.
0: உண்மை டாக்டர். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதுல்ல, இதுக்கு வந்து இதுதான் பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்ட்டு.
1: இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலிகள்கிட்ட போய் ஏமாந்துடுறாங்க. அரசு மருத்துவமனையில் படித்த மருத்துவர்கள் இருக்காங்க, அதனால் வந்து அங்கே வந்து இலவசமாக அரசாங்கமே செலவு பண்ணி வைத்தியம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப அரசு மருத்துவமனையை நம்பி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு சொல்லிக்கிறோம்.
0: ஸோ அதாவது ஒரு நோய்னா அதுக்குரிய மருத்துவரை அணுகணும், அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு போனால் அந்த மருத்துவத்தை அந்த நோயோட தன்மை ரொம்ப தீவிரம் அடைகிறது இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த நாளை வந்து பயன்படுத்தி இதில் விழிப்புணர்வு அடைஞ்சு அரசு சார்பாக இருக்கிற எல்லா மருத்துவ முகாம்களையும் பயன்படுத்தி மக்கள் பயன்பெறணும்னு நானும் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைந்திருக்கிறாரு, பேசுவோம். வணக்கம். சரிங்களா, இணைப்பு கோளாறு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர், இப்போ இந்த மருத்துவ விழிப்புணர்வுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்க?
1: விழிப்புணர்வுலாம் நல்லா இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா அவங்க நிறைய வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்க எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்கிறத ரொம்ப முக்கியம்.
0: கரெக்ட்.
1: அந்த கடைப்பிடிக்கிற தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அப்சர்வேஷனும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர்றதும் வந்து அவங்க ரொம்ப சிரமத்தை கடப்பை இது பண்ண
0: மாறி வரும் சூழ்நிலை நைட் ஷிஃப்ட் காலம் ஆயிடுச்சு. இப்போ
1: கண்டிப்பாக இளைய தலைமுறையாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து இதை பற்றி தெரிஞ்சவங்களாக மட்டும் தன்னை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
0: கண்டிப்பாக இல்லை, அதுக்கு அந்த மாற்றத்துக்கான ஒரு முன்னேற்பாடுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையணும்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக.
0: அடுத்த நேரம் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: பாபு பேசுகிறேன் சார்.
0: பாபு எங்கேருந்து?
2: திருமலிசை.
0: திருமணி சே டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, உங்க சந்தேகம் கேளுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: தூக்கம் வந்து 12 மணி நேரம் சரியா தூங்குறேன்.
1: சரி.
2: 8 மணி நேரம் படுக்கலையே இருக்கிறேன். கண்ணு தெரியாது. ஒரு 4 மணி நேரம் தான் நடக்கிறேன்.
1: சரி.
2: இதுல எதனா ப்ராப்ளம் இருக்குமா?
1: நீங்க வந்து படுத்தே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து
2: கண்ணு தெரியாது, வேலை எதுவும் செய்ய முடியாது சார்.
1: ஓகே. பட் இருந்தாலும் வந்து
2: 4 மணி நேரம் நடக்கிறேன். அதாவது 20-30 அடி அப்படியே ரவுண்ட் அடிச்சுனே
1: இருப்பேன்.
2: மீதி படுத்துக்க இருப்பேன். 8-12 மணி நேரம் நல்லா தூக்கம் வருது, கண்ணு சுத்தமா தெரியாது. எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன்.
1: ரைட். அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து. அது வந்து வயசு என்ன ஆகுது இப்போ?
2: 60 ஆகுது. 60 ஆகுது. நான் ஆபரேஷன் பண்ணாங்க கண்.

0: ஆபரேஷன் பண்ணாங்க, அது மாலை கண்ணுன்னு எடுக்கல. கண் பார்வை அப்படியே அப்படியே போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. அந்த லைட் மட்டும் ஒரு நேர் சொன்னார், லைட் மட்டும் தெரியும், எதுவும் தெரியாது.
1: சரி, இப்போ அந்த நடக்கிறப்ப எப்படி நீங்க வந்து ரூமே சுத்தி வர்றீங்களா எப்படி?
0: அந்த ஒரு கோல் மாதிரி வச்சுக்கின்னு அப்படியே ரூமே சுத்தி வருவேன்.
1: சரி, இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ஒரு உடற்பயிற்சியாகவே நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து காலை மாலை ரெண்டு வேளையுமே ஒரு 40 நிமிடம் வந்து நீங்கள் உங்கள் ரூமை வந்து நீங்கள் சுற்றி வரலாம் வாக்கிங் மாதிரியே.
0: ஆமாம், இல்லை காலையில் ஒரு 2 மணி நேரம் நடப்பேன் அந்த உள்ளுக்குள்ளே. ஒரு நான் சாப்பாட்டு நேரத்துக்கு இல்லைந்து ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் சாப்பிடுவேன்.
1: ரைட்டு. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா, மூச்சு பயிற்சி பண்ணலாம் இருந்த இடத்துலேருந்தே. இதற்கு ஒன்றும் நமக்கு தேவையில்லை, வெளியில் போகணும் இல்லை, இருக்கிற இடத்துலேயே உட்காந்துங்க.
0: மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா இன்னும் பாதிப்பு அதிகமாகுது.
1: என்ன பண்ணுது,
0: கண்ணு சுத்தமாக அப்படியே இருண்டு போயிடுது சார்.
1: இல்லை, கண்ணுக்காக இல்லை, இது வந்து எதுக்குன்னா, நம்ம உடற்பயிற்சி வந்து செய்யாத போது, செய்ய முடியாத போது என்ன பண்ணிக்கலான்னா, நம்மளோட உடல் இயக்கத்தை, நம்மளுடைய ஆக்சிஜனேஷனை வந்து உடம்பு பூரா வந்து பரவ செய்கிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சிகள்

0: பாதிப்பு அதிகமாகுது.
1: என்ன பண்ணுது?
0: கண்ணு சுத்தமா அப்படியே இருண்டு போயிடுது சார்.
1: இல்ல கண்ணுக்காக இல்ல, இது வந்து எதுக்குன்னா, நம்ம உடற்பயிற்சி வந்து செய்யாத போது, செய்ய முடியாத போது என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட உடல் இயக்கத்தை, நம்மளுடைய ஆக்சிஜனேஷனை வந்து உடம்பு பூரா வந்து பரவ செய்கிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல உள்ள பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் போகணும்னா இந்த மூச்சு பயிற்சியை ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா பகுதிகளுக்கும் உரிய நேரத்தில் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். அதனால் பல நோய்கள் வருவதை தடுக்கலாம்.
0: அதான் முன்ன டம்பல் அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அப்படியும் ஒன்றும் அது அந்த லைட் மட்டும் தான் சேர்ந்து தர இருட்டாக தான் இருக்கும். பகல்லையும் இருக்கும், பகலில் வெளிச்சம் இருக்கும், அந்த நயல் மாதிரி தெரியும்,
1: அவ்வளோதான். இப்போ நீங்கள் உடற்பயிற்சி கேட்டதுனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு மூச்சு பயிற்சியும் சேர்த்து செஞ்சீங்கன்னா, இந்த வாக்கிங்னு நீங்கள் ஒரு காலையில் ஒரு 40 நிமிஷம், சாயங்காலம் 40 நிமிஷம் செய்யுங்க. அதோட சேர்ந்து இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க. எந்தவித பக்க விளைவும் ஏற்படாது, செய்யலாம்.
2: ஓகே டாக்டர், இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, நிறைய பேர் வந்து பல பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஆனால் வெளியூரில் இருக்கிறாங்க டாக்டர். இப்போது நம்ம நீங்கள் சொன்னீங்க, யாராக இருந்தாலும் அண்ணா மருத்துவமனை அணுகி நீங்கள் பயன்பெறலாம்னு சொல்கிறீங்க. இப்போ எந்த அளவுக்கு ஒரு விரைவான ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கும்? இப்போ வராங்க, அந்த நோயின் தீவிரத்தன்மை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டா, இல்லை வர எல்லாருக்கும் உடனடி ட்ரீட்மெண்ட்டா, அதோட ப்ரொசீஜர் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து எளிமையாக பயனடைகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: இப்போ சென்னையிலேருந்து பேசியிருக்கிறதுனால அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை சொல்கிறேன். இது நம்ம அனைத்து மாவட்டத்திலையும், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகள், அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அனைத்து மருத்துவ நிலையங்கள்லையும் இன்றைக்கி ஆயுஷ் பிரிவு செயல்படுது. ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இந்த 4 பிரிவுகளில் ஏதாவது ஒரு பிரிவு வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டாயமாக இருக்குது. சில மருத்துவமனைகளில் 3 பிரிவுமே செயல்படுது. அப்படி இருக்கிறப்போ நோயாளிகள் அங்கே வந்து, பயனாளிகள் வந்து அங்கே போய் மருத்துவமனை அணுகி அவங்களுடைய நோயினுடைய தீவிரத்தையும் நோயினுடைய வந்து பலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நோயிலேருந்து அவங்க விடுபடலாம். இந்த தீவிரத்தன்மையை தீர்மானிக்கிறது எப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ விரைவாக வந்து நோய்க்கு வந்த பிறகு வந்து மருத்துவரை அணுகிறாங்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதுமாதிரி வந்து அவங்க தங்கி வைத்தியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். சில மருத்துவ முறைகளை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புற சிகிச்சைகள்லாம் செய்கிறோம், அவர் ஆயில் மசாஜ் இல்லைன்னா வந்து வேர்வை குளியல், நீராவி குளியல்லாம் செய்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து அவங்க தகுந்த மாதிரி போய் அந்த மருத்துவ முறையில் தங்கி வைத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய நோயிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம்.
2: ஸோ தீவிரத்தன்மையை பொறுத்து நம்ம
1: அவங்களுடைய மருத்துவ
2: முறையை எவ்வளோ எவ்வளோ வேகமாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து. அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல தகவல் சொன்னீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்குன்னா நிறைய பேர் தெரியாது. இப்போ எனக்கு வந்து குவாலிட்டி, எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா நான் இந்த இடத்துக்கு தான் வேணும், சென்னைக்கு தான் வேணும், இந்த இடத்துக்கு தான் சொல்லிட்டு
1: அனைத்து மாவட்டங்களையும் செயல்படும்.
2: ஆமாம், இது ஒரு புதிய தகவல், நேர்களே இந்த பயன்படுத்திக்கோங்க. எங்கேவா இருந்தாலும் போய் கேளுங்க, இந்த பிரிவில் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் மாவட்டத்தோட தலைமை மருத்துவமனையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் அங்கேயே கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு கால ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, பேசும். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சென்னை ராமபுரத்துலேருந்து பண்ணுறேன் சார்.
2: பேர் சார்?
3: ராமன்.
2: ராமன், ஆ, மருத்துவர் இருக்காரு, சந்தேகம் கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து இந்த மார்ச் வரைக்கும் நல்லா இருக்கு சார். மார்ச் மாசம் பிறகு மார்ச் எண்ட்ல வந்து ஈட்டு, ஓவரா ஈட்டை எடுத்து உடம்புல அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த முட்டிக்கால் மேல வந்து இந்த பொறி பொறியா வந்துருக்கு சார்.
1: உங்க வயது?
3: வயது வந்து 48 நினைக்கிறேன்.
1: என்ன மாதிரியான வேலை செய்றீங்க?
3: முதல்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வெயில்னால முடியல சார். இந்த மார்ச் வரைக்கும் வேலை செய்யறேன், அதுக்கப்புறம் வந்து வேலைக்கே போக முடியும்.
1: வேற ஏதாவது மருந்துக்கு வந்து, உணவு இதுக்கு வந்து, நோய்க்கு மருந்து சாப்பிட்றீங்களா? எதுவும்
3: நோய்க்கு மருந்து எதுவும் எடுக்கலையா சார்? எது இது லேகம், அந்த நெல்லிக்காய் லேகம்னு சொல்லிட்டு இந்த மோஷன் வந்து சரியா போக மாட்டேங்குது.
1: சரி,
3: நெல்லிக்காய் லேகம் வந்து கொடுக்குறாங்க, அதே வந்து வேலை செய்ய மாட்டேங்குது.
1: நீங்கள் உடம்பு ஹீட் ஆகுதுன்னா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் உள்ளவரா? எப்படி?
3: முன்னாடி இருந்தது சார், இப்போ இல்லை சார்.
1: ஏன் இல்லை?
3: அண்ணா மருத்துவமனையில
1: இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் வந்து இங்க மருத்துவர் அணுகி உங்க நோயினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மருந்துகளை வாங்கிட்டு போய் ரெகுலரா சாப்பிட்டீங்கனாலே சரியா போயிடும்.

0: உங்களுடைய உணவு உணவு முறையும் இதில் நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் உங்களை நேரடியாக வந்து அவங்க பரிசோதித்து உங்களுடைய உணவு முறைக்கும் மாற்றங்களை தெரிவிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வார வாரம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ஹீட் ஆகிறது குறைஞ்சிரும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு அளவு நம்ம எண்ணெய்கள்லாம் இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் அதை வாங்கி தேய்த்து பயன்பெறலாம்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கரெக்டா நேயர்களுக்கு சொன்னீங்க. இப்போ என்னன்னா ஒரு அட்வைஸா கொடுக்கணும் இந்த வேர்ல்டு ஆயுர்வேத அன்னைக்கு மக்களுக்கு ஒரு அட்வைஸ்னா என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க?
0: இதை அட்வைஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுடைய ஒரு விழிப்புணர்வாகவே நம்ம வந்து கொடுக்கலாம். எந்த நோயும் வந்து எப்பவுமே இருக்கிறது தான், புதிதான நோய்கள் எதுவுமே ஏற்படுத்தப்படலை. அதனால முதல்ல நோய்களை கண்டு பீதி அடையாதீர்கள், அது வந்து ரொம்ப முக்கியம்.
1: எனக்கு மட்டும் இப்படி நடக்குது
0: அந்த மாதிரி நினைக்காம நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய உணவு பழக்கத்தை வீட்டிலே சாப்பிடுங்க. என்றைக்காவது வெளியில் போகும்போது சாப்பிட்றோங்கிறது பரவாயில்ல, பெரும்பாலான நேரங்களில் வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிட்ற உணவு வந்து சுவையாக இருந்தாலும் அதில் இருக்கிற பொருள்கள் வந்து என்ன கலக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நிறைய இப்போ கெமிக்கல்ஸ் தான் நிறமிகளும் சுவை குட்டிகளும் கலக்கிறாங்க. அவைகள் சாப்பிடும்போது சுவையாக இருக்குமே தவிர அது உடம்புக்கு வந்து நல்ல ஒரு இதை செய்யும்.
1: பார்க்கும் போதே சில பேர் இது எப்படி சாப்பிட்றேன்னு கேட்டால் பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க, டேஸ்ட் கூட கண்டுக்க மாட்டாங்க.
0: அதான் அந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து சாப்பிட்றப்ப மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர நம்ம உடலுக்கு வந்து கெடுதலை செய்கிறது. இதை புரிஞ்சுக்கணும் அவங்க. நம்மளுடைய ஹெல்த்தி லிவிங் இருக்கணுன்னா காலையில் வந்து கண்டிப்பாக ஒரு மணிக்கு நம்மளுடைய ரொம்ப குவாலிட்டி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய உடலுக்கு வந்து உடற்பயிற்சியை கொடுக்கணும். அது வந்து மனதையும் நம்ம தெளிவுபடுத்தும். காலையில் ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்திரிச்சு நம்ம வெளியில் போய் ஒரு பார்க்லேயோ இல்லைன்னா ஒரு பீச்லேயோ நீங்கள் வாக்கிங் மாதிரி போய்
1: இந்த இலவையில் படுற மாதிரி
0: இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே போனோம்னா கூட போய் நம்ம அந்த நடைப்பயிற்சியை மேற்கொண்டோம்னா உடலும் மனதும் புத்துணர்ச்சியை வச்சுக்கிட்டிங்கன்னா வியாதிகள் உங்களை நெருங்காது. இதுதான் முக்கியம், இதை வந்து நம்ம எடுத்துக்கணும்.
1: நல்ல நல்ல ஒரு அறிவுரை டாக்டர். சரி, இத்தோட இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் இருந்து எங்கள் நேயர்களுக்கும் புரிகிற மாதிரி எல்லா விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இத்தோட நான் உங்களை வந்து 4 மணிக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரகதீஷ். நிகழ்ச்சி நிறைவு பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து நதியே நதியே என்ற பாடல். உன்னிமேனின் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் மணி செயல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

0: நேரம் 4 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தவேகாவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேகா அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. ஆடவர் கபடியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி முன் வரை 48 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே பிரகதீஸ்வரன். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஃபன் பண்ண என்ன பண்ண போறேன்னா, ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. எஸ், கேள்வி நான் தான் கேட்க போறேன். என்ன கேள்வி கேட்க போறேன்னா, நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு ரூல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு பவர் கொடுத்தா என்ன ரூல்ஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்றதுதான் கேள்வி. காலர் எல்லாமே ரெடியா, ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறாங்க. சரி, காலர் கிட்ட முதல்ல பேசிடுவோம் நம்ம. வணக்கம்.
4: வணக்கம் சார், கோயம்புத்தூர் பார்த்திபன்.
3: பார்த்திபன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்க சார். நீங்க நலமா இருக்கீங்க
3: சார்? நலமா இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு ஒரு ரூல்ஸ் போடுவீங்கன்னா என்ன ரூல்ஸ் போடுவீங்க?
4: ரூல்ஸ் என்ன வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். வானொலி எல்லாம் சொல்றது, திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் காயுது, அதுல கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.
3: சொன்னது சொன்னபடி நடக்கணும். அப்படியே திருவிளையாடல் படத்துல வர மாதிரி நில்லுனா நிக்கணும், வானா வரணும்.
4: அவானா அது மாதிரி இல்ல, இப்ப மாறி மாறி வருது சார். மழை போறது, வெயில் அப்ப காய்ச்சா தெரிய மாட்டேங்குது.
3: என்ன சார், குளோபல் வார்மிங், உலகம் உஷ்ணமாக்குறது ஆகுது இல்லையா, அதனால அப்படி ஆகுது. அதையா, ஆனா பரவாயில்ல, உங்க உலகத்துக்காக அந்த இருக்கிற ஒரு பவர் யூஸ் பண்றீங்க பாருங்க. நீங்க பாபா ரஜினியை விட ஒரு படி மேல போயிட்டீங்க தெரியுமா?
4: ஓகே சார், நன்றி சார்.
3: நன்றி நன்றி. அடுத்த காலர், வணக்கம்.
5: ஹலோ,
3: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் சார்.
3: வணக்கம். ரேடியோ வால்யூம் வந்து குறைச்சீங்கன்னா நல்லா இருக்கும்.
5: குறைச்சிட்டேன் சார்.
3: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் சசிகலா பேசுறேன் சார்.
3: சசிகலா, சரி சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு ஒரு ரூல்ஸ்
5: என்ன? நீங்க என்ன டாபிக் ஒரு முறை சொல்லுங்க சார். டாபிக் ஒரே,
3: அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த உலகத்துக்கு ஒரு ரூல்ஸ் உங்களால போட முடியும்னா என்ன ரூல்ஸ் போடுவீங்க?
5: இந்த உலகத்துக்கு ரூல்ஸ் போட முடியும்னா என்னவா?
3: என்ன ரூல்ஸ் போடு?
5: எங்கயுமே வந்து கெட்டது நடக்க கூடாது சார்.
3: சூப்பர் சூப்பர்.
5: எங்கயுமே கெட்டது நடக்க கூடாது. அதே மாதிரி வந்து இது சொல்லலாம்னு தெரியல, தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் சார்.

0: அது உங்களோட கருத்து, அது வந்து சொல்லலாம்
1: நிச்சயமா
0: தப்பில்லை.
1: சார், கண்டிப்பா
0: சரி,
1: சார். ஏன்னா
0: நல்லதே
1: இப்போ
0: நடக்கும்.
1: எல்லாமே
0: ஆ
1: நிறைய அதிகமாயிடுச்சு இல்லையா, அதனால
0: சரி
1: சொல்றேன்
0: சரி, நல்லது அதிகமாக பண்ணிக்கலாம் நம்ம, கெட்டதே பேச வேணாம்,
1: சார்.
0: நல்லது அதிகமாக வச்சு. சரி, இது பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், அப்படி வச்சுக்கலாமா நம்ம, நல்லது
1: ஆமா
0: பண்ணுறவங்களுக்கு.
1: சார்,
0: நன்றி நன்றி, இந்த உலகத்துக்காக நினைக்கிற உங்கள் சிந்தனையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: அடுத்த நேர் வணக்கம்.
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் சார்?
2: அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். தலைப்பு சூப்பரா
0: ஆசீர்வாதம்,
2: இருக்குது
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி
2: சார்.
0: இருக்கீங்க?
2: நான் தான் ரூல்ஸ் போடுறோம்னாக்கா
0: சொல்லுங்க சார்.
2: பொய்னு சொல்ல நிறுத்து நிறுத்துன்னு சொல்லக்கூடாது, பொய்னே இருக்கணும், வங்கியில மடக்கக்கூடாது சார். வயில மடங்க கூட போயின்னு இருக்கணும், நிறுத்தி பேசக்கூடாது. இன்னொரு பார்க்க முடியல, பின்னாலேயே வந்து இடிக்கிறானுங்க, சிக்னல்ல நின்று பார்த்து போனோம்.
0: இல்ல, நல்ல நல்ல ஒரு சிந்தனை. அதாவது
2: ரூல்ஸ் நான் தான் போடணும் சார், சிக்னல்ல பார்த்து போன செல்லுல பிரிஞ்சு போக கூடாது சார்.
0: பின்னாடி அடுத்த நேர் வணக்கம். கண்ணன் கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க, என்ன ரூல்ஸ் போடுவீங்க?
3: அதாவது வள்ளுவரே சொல்லியிருக்கார், நீரின்றி அமையாத உலகு. அது மாதிரி தண்ணீரை வந்து நம்ம ரொம்ப வந்து ரொம்ப வேஸ்ட் பண்றோம். முன்னாடிதான் நாங்க வந்து இந்த கிணத்துல போய் தண்ணியை சுமந்து வீட்டுல வந்து நம்ம உபயோகப்படுத்துவோம். அந்த கடை எதிர்க்கு இந்த தண்ணி எடுத்து ஊற்றுவோம்ல, பேர் கூட மறந்து போச்சு எங்களுக்கு.
0: கேணியா
3: எடுத்து ஊத்துவோம் பாருங்க, அது பேர் என்ன பேரு?
0: கேணியா
3: கண்டிப்பா.
0: அதுக்கப்புறம் மரம் நடணும்னு கூட ஒன்று சொல்லிடலாமா நம்ம, அதாவது செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, வரவுக்கு ஏதாவது பண்ணணும்ல.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வச்சிருங்க, மரத்தை வச்சு அந்த வேஸ்ட் தண்ணியெல்லாம் வந்து மரத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது மரம் வந்து நமக்கு வந்து ஒரு கனி கொடுக்கும், ஒரு பழம் கொடுக்கும்,
0: நமக்கு இயற்கைக்கும் பிரயோஜனமா இருக்கும்.
3: ஆமா,
0: நன்றி நன்றிங்க சார், நன்றி
3: நன்றி.
0: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமா இருக்கேன் சார்.
0: சரி, நீங்க சொல்லுங்க சார்.
4: இது சொல்லுங்க சார். என்ன சார்
0: என்ன கேள்வினா, இன்னைக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரூல்ஸ் போடுவேன் போடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தா என்ன ரூல்ஸ் போடுவீங்க?
4: நான் வந்து ரூல்ஸ் போடுறேன்னா, அந்த டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் மாசு கட்டுப்பாடு, மாசு இல்லாம இதெல்லாம் அந்த போக்குவரத்தை இயக்கணும்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வரும்.
0: முடிஞ்ச அளவுக்கு அந்த புகையை கண்டு கட்டுப்படுத்தி மாசுகளை குறைச்சா அந்த மாதிரி ரூல்ஸ் போடுவீங்க?
4: ஆமா, ஏன்னா வந்து இப்ப சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப மோசமா இருக்கு.
0: சுற்றுச்சூழல் தானே, வெளியே இருக்கிறது தானே உங்க உள்ள இருக்கும். இப்ப வெளியே மாசு அடைஞ்சா நம்ம உள்ளேயே மாசு அடைஞ்சிரும், அது உண்மைதான்.
4: ஆமா சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா டூர் அது போக வீடுகள்லாம் வந்து இப்ப நிறைய கனரக வாகனங்கள்லாம் பெருகி போச்சு. இப்ப ரோட்ல போனாவே வெறும் புகைச்சலாதான் இருக்கு. அந்த மாசு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சட்டத்தை போடுவோம்.
0: நல்ல நல்ல விஷயம், அதாவது போக்குவரத்து நீங்க சொல்ற கருத்துக்கு
4: நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம்.
0: நல்ல நல்ல விஷயம், அதாவது போக்குவரத்து மட்டும் கட்டுப்படுத்துற போதாதுங்க சார், நம்ம தனி மனிதமா இப்ப நம்ம வந்து இப்ப வீடு இடிக்கிறோம், இப்ப ரோடு வந்து போடுறாங்க, அது பாதி ஓபன் பண்ணிட்டு அந்த மணல் வந்து புழுதி ஆக்குது, அதுவுமே மாசாக்குது. அதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துற மாதிரி ரூல்ஸ் போட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது.
4: ஆமா சார், அது மாதிரி செய்யணும் சார்.
0: சரிங்க சார்,
4: இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த பஸ்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மண்ணெல்லாம் படிக்கிறத பாத்தீங்கன்னா பாவமா இருக்கு இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா. அதெல்லாம்

0: நடக்கும் சார், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் என்ன மீடியரை வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். ஸோ நம்ம காலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சோஷியல் கான்சியஸாக இருக்கிறாங்க. அதாவது தனக்கு என்ன வேணும்னு எதுவுமே சொல்லாமல் இந்த ஊருக்கு, உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு, இந்த சுற்றுச்சூழலுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நல்லா
0: இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சட்டத்துக்காகவும் வேகமா போகக்கூடாது.
0: நல்ல நல்ல விஷயம்.
2: கார் பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க பின்னால பார்த்து கொஞ்சம் பயம் பத்திரமா கார் ஓட்டிக்கிட்டு போகணும்.
0: அதாவது தன்னோட கேரம் வேணும், அடுத்தவங்க மேல கேரம் வேணும், அந்த மாதிரி வண்டி ஓட்டணும், அவ்வளவுதான்.
2: கேட்டுட்டே
0: இருங்க, உங்களோட கருத்து எல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு.
2: வணக்கம்
0: வணக்கம், நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றிமா. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: குமார்
0: சார். சார் நீங்க சொல்லுங்க.
3: நான் என்ன பதிவு பண்ணி போடுவேன்னா, அதாவது வந்து மின்சாரம் தடையில்லாம இருக்கணும் சார், தமிழ்நாட்டு ஃபுல்லா. ஆமா சார், முழுக்கா வந்து எப்பவுமே மின்சாரம் இருக்கணும் சார்.
0: யாரும் கஷ்டப்படக்கூடாது.
3: ஆமா, யாரும்
0: எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்.
3: ஆமா, எல்லாம் சுகமா இருக்கணும்.
0: சரிங்க சார்,
3: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அடுத்த காலர் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வடப்பில இருந்து ராஜி பேசுறேன் சார்.
0: ராஜாங்களா?
4: ராஜி ராஜி
0: ராஜி. ஓகே சார், நீங்க சொல்லுங்க.
5: வணக்கம்
0: சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராஜா சொல்லுங்க. ராஜா, நீங்க என்ன ரூல்ஸ் போடுவீங்க?
5: குடி தண்ணீர் சார்.
0: குடி தண்ணீர்,
5: எல்லாரும் குடி தண்ணீர் காசு கொடுத்து வாங்காம இலவசமா குடிக்கணும் சார்.
0: இலவசமா சுத்தமான ஆரோக்கியமான தண்ணீர்.
5: ஆமா சார், ஆரோக்கியமான தண்ணி. இப்ப கேன் வாட்டர் மாதிரி எல்லாருக்கும், சின்ன கிராமத்துல இருந்து எல்லா ஊருக்கும் இலவசமா கொடுக்கணும் சார்.
0: சூப்பர் சூப்பர் சார், நல்ல பதிவு, நன்றி.
5: ஓகே சார், நன்றி நன்றி.
0: ஸோ நம்ம காலர்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ சோஷியலாக, எவ்வளோ இந்த சமுதாயத்துக்காக சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கே பெருமையாக இருக்குது. நம்ம ஆல் இண்டியா ரேடியோ கேட்டு சமுதாய சிந்தனையோடு எவ்வளோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி இதே சிந்தனையோடு நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சி அது தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசினா, பேசி என்ன நம்ம ஃபன் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு ரூல்ஸ் போடுறதுக்கு பவர் கொடுத்தா என்ன ரூல்ஸ் போடுவீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் என்னோட ஷேர் பண்ண போகிறீங்க. சரி என்னடா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நினைக்காம நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து சரசர சார காத்து அப்படின்ற நல்ல ஒரு எதுகை மோனையோட ஒரு பாடலை கேட்போம். சின்மய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஜிப்ரான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூளம்.

0: நேரம் 4:20 ஆயிட்டு இருக்க. மீண்டும் உங்களை ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4. அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.

0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன். ஐயாவோட பேருக்காக எனக்கு முதல் வாழ்த்துக்கள். பெருமுடைய பிரகதி.
0: நன்றி நன்றி.
1: அது எனக்கு ரொம்ப இதா இருக்கு ஐயா.
0: நன்றி. சரிங்க சார்.
1: என்ன சொல்றாங்க ஐயா?
0: நானு
1: அதாவது ஆண்டாள் சொல்லுவாங்கல்ல, மாதமும் மாதிரி பெய்யணும்.
0: என்ன
1: ஐயா? புன்ன திருவள்ளூர். திருவள்ளூர்.
0: ஆ திருவள்ளூர். ஓகே. ஆ
1: திருவள்ளூர். திருவள்ளூர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீரே தீங்கின்றி நாடெல்லாம் மாதமும் மாறி பையன். அது அது அது எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் வந்துறையா.
0: சூப்பர் சூப்பர்.
1: இல்ல வறட்சியும் இல்ல.
0: ஒரே மாதிரி.
1: ஆமாங்க ஐயா,
0: ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாமே. வறுமையே இல்லாம, இது வறட்சி இல்லாம, எல்லாரும் செழிப்பா. ஒரே
1: எப்படி சிந்திச்சிருக்காங்க பாருங்க.
0: உண்மையிலேயே அது அந்த காலத்திலே யோசிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ரொம்ப பெரிய
1: தமிழ் வந்து எல்லாமே யோசிச்சு அது ஒரு கண்ட்ரோல்ல இருந்து
0: கருத்து. நல்ல அருமையான கருத்து. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? கேட்குதா? சரி, இப்போ அழகாக சொன்னார், அதாவது உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், அதே மாதிரி கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு எடுத்துக்காட்டோடு சொன்னது இன்னும் கொஞ்சம் கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அடுத்த நேரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுடலாம். பாபா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாபா கிச்சு கிச்சுத்தா என்ற பாடல் பரத்வாஜ், ரீனா பரத்வாஜ் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுள்ள

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எஸ், நேரம் 4:37 ஆயிடுச்சு. நீங்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா வித் மீ பிரகதீஸ்வரன். சரி, அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க வந்து பேசுறீங்க? சரி, இனிப்புல ஏதோ கோளாறு போல இருக்குது. கால் பண்ணாங்க ஆனா இனிப்புல கோளாறு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி நம்ம கேட்கணும் பாத்தீங்கன்னா, உலகத்துல உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்து ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொன்னா என்ன ரூல்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் நீங்க சொல்ல போறீங்க. அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பொன்னேரி பிரகதீஸ்வரன் அவர்களை. நல்லா இருக்கீங்களா?
1: நன்றி, நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ஷோ அருமையா இருக்கு. மதியம் ஹாய் ஸ்நேகிதர், ரொம்ப அழகா இருந்தது நிகழ்ச்சி. அதுல பாட்டு செமையா இருந்தது.
1: வாழ்த்துக்கள். சந்தோஷம். சரி,
2: பேஸ்புக் போட்டேன்
1: நல்லாது. ஓகே, சரிங்க சார். நீங்க சொல்லுங்க, இப்போ ஒரு ரூல்ஸ் கொடுத்து ஒரு பவர் கொடுத்து ஒரு ரூல்ஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: அது ரூல்ஸ் பத்தியான சொன்னீங்க. ஆமா, கடா வச்சு தான் இங்க சட்டம்.
1: அருமை,
2: வச்சு தான் ரூல்ஸ்.
1: அதாவது அந்த ரூல்ஸே 10 ரூல்ஸ் ஆக்கிடலாம்.
2: அழகான
1: பதிவு. ஒரு சிறிய தவறு, அதாவது நம்மளோட ஒரு சின்ன அசட்டுத்தனமான ஒரு நினைப்புல யாருக்கோ ஒருத்தர் எங்கேயோ பாதிக்கப்படுறாங்க. அதை தவிர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மிக அருமையான பதிவு இது.
2: ஆமா, எப்படி ஏதாவது அன்னியன் சொல்லுவார்ல, அது அந்த அந்த டயலாக்ஸ்ல அவர் பேசுற மாதிரி பேசிக்காரு.
1: விளைவு பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ்ல தான் இருக்கும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம், வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், கேக்குதா? அடுத்த காலர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? கேக்குதா? யாருமா, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் மட்டும் சொல்லுங்க. ஓகே, நீங்க கேட்டீங்களா? சரி, உங்களோட ரூல்ஸ் சொல்லுங்க. நீங்க ஒரு ரூல் செட் பண்ணா என்ன ரூல் செட் பண்ணுவீங்க?
3: இந்தியாவில் இருக்கிற அனிமல் ப்ரொடெக்ஷன் லாவை உலகம் முழுக்க கொண்டு வரணும்.
1: அனிமல் ப்ரொடெக்ஷன் வாரே

0: என்ன மாதிரி பண்ணலாம் சொல்லுங்க. கேட்டுக்கங்க. அனிமல்ஸ், என்டேஞ்சர் அனிமல்ஸை, அனிமல்ஸை யாரும் வந்து துன்புறுத்தக்கூடாது, அனிமல்ஸை வந்து அக்கறையாக பார்த்துக்கணும். ஓகேவா? சொல்லிட்டேன். ஹாப்பி ஆ சொல்லுங்க.
1: மாசுபடுத்த நீர் வந்து கடலை கலக்கிறதுக்கு முன்னாடி மீன்களுக்கெல்லாம் வந்து ஹார்ம் கொடுக்காத கெமிக்கல்ஸ் வச்சு எவ்வளோ
0: வாயற்ற ஜீவன் யாருக்கு போய் கேட்கும், எங்கே போய் கேட்கும்? ஸோ அந்த அனிமல்ஸையுமே இனிமேல் பாதிக்காமல் நம்ம இனிமேல் வாழ்ந்து காட்டினா நல்லாயிருக்கும். நல்ல பதிவிட்டுருக்காங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் சார், இப்போ தான் கேட்குது. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உலகநாதன். சரிங்க சார், நீங்கள் சொல்லுங்கள்.
2: என்ன கேள்வி சார்?
0: என்ன கேள்வினா, உலகத்தில் உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்து ஒரு ரூல்ஸ் செட் பண்ணுன்னு சொன்னா என்ன ரூல் செட் பண்ணுவீங்க?
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார்.
0: ஒரு பவர் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு போடலாம்னு சொல்லிட்டு பவர் கொடுத்தா என்ன ரூல் போடுவீங்க? எல்லாருக்கும்
2: இந்தியா முழுவதும் ஆறுகளை பூரா இணைக்க உத்தரவிடுவேன் சார். 48 மணி நேரத்துல இணைக்கும்படி உத்தரவிடுவேன் சார்.
0: ஆறுகள் ஃபுல்லா இணைது, அதாவது இந்தியா மொத்தமும் 48 மணி நேரம் சொல்லிங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க. அதாவது ஒன்றேசே நன்றேசே அன்றேசேன்ற மாதிரி உடனடியாக செஞ்சுருங்க எல்லாத்தையும்.
2: ஆமாம் சார்.
0: சரி சரி, நல்ல பதிவு, நன்றிங்க சார், நன்றி. ஸோ இது வரைக்கும் விலங்கை பேசியாச்சு, ஆறுகள் பேசியாச்சு, இன்னும் என்னென்ன கால்ஸ் வரப்போகுது, என்னென்ன பதிவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சுவாரஸ்யமாக உங்களோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
0: ராஜலட்சுமிமா, நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா?
3: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம்.
3: எனக்கு பவர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிராபிக் ஒரு சமநிலை கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்ங்கறத மக்கள் கண்டுபிடிச்சு செயல்படணும்.
0: மக்கள் கண்டுபிடிக்கணும், புதுசா இருக்கு. மக்கள் கண்டுபிடிக்கிறத விட ஒவ்வொரு
3: இப்ப என்னன்னா, ஆளுக்கு ஒரு காரை எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு போறது வந்து இந்த சுற்றுப்புற சூழல்களையும் மாசுபடுத்துது. அது வந்து எனக்கு என்னமோ அது
0: சரியா படல.
3: அவங்களே கூட கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு வந்து எவ்வளவு சொன்னாலும் அந்த குப்பைய வந்து அந்த எவனா அவரு விசில் அடிக்கிறாங்க, பாட்டு போட்டுக்கிட்டு வர்றாங்க, எப்படி வந்தாலும் அந்த குப்பைய வந்து அந்த குப்பைய வண்டிக்கார் வரும்பொழுது அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு இதா செயல்பட மாட்டேங்கிறாங்க.
0: அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலோட இருக்கணும்னு சொல்றீங்க எல்லாருமே.
3: ஆமா, சோசியல் சர்வீஸ் வந்து மக்கள் மத்தியில எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு ஒரு பவர் கொடுத்தா எல்லாருக்கும் அதே மாதிரி அவங்களோட செயல்திறனை மாத்தி செயல்பட செய்யலாம்.
0: எனக்கு அதாவது ஒவ்வொருத்தரும் தன் மனநிலையை மாத்திக்கிட்டு செயல்படணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நானுமே முன்மொழிகிறமா. நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
0: அடுத்த காலர் வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க.
4: வந்து எங்களை
0: சரி,
4: அதனால எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வீட்டாண்டியே எல்லாமே பென்ஷன்ல இருந்து அது இருந்து வந்து எத்தனை வந்து கொடுக்குற மாதிரி நான் செய்வேன்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. அதாவது சேவைகள் எல்லாமே வீடு தேடி வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அருமையான பதிவு அது. நல்ல நல்ல பதிவுமா, நன்றிங்கம்மா. அடுத்த கலர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே ப்ரோ. நல்லா இருக்கீங்களா?
0: பேர் சொல்லுங்க சார்.

0: என்ன சொல்ல, ஒவ்வொரு பொருளும் மக்கும் பொருள் மக்காத பொருள் சொல்லி அவங்க பார்த்து
1: வணக்கம். ஸோ நல்லா சொன்னாங்க, இப்போது வீடு தேடி வீடு வாசலில் எல்லா சர்வீசஸும் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிக்கான சர்வீசஸ் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த நிகழ்ச்சி

0: அதுதான் எனக்கு ரொம்ப ரூல்ஸ் போடுறேன்.
1: அதாவது அதாவது சுற்றுச்சூழல் மாசடையாம அந்த எலி தொல்லை மற்ற தொல்லை அந்த
0: நிறைய இந்த நாய்க்கு கலாயுது ரோட்டுக்கு வந்துருது, அதே மாதிரி இந்த கோழி அறுக்கிறது சுத்தம் பண்றாங்க அதெல்லாம் தூக்கி ரோட்டு போயிட்டு போறாங்க. இதனால வந்து பாதிக்கு போறவர்கள் ரொம்ப பாதிக்குது. திருவள்ளூர் திருப்பாச்சி 2 கிலோமீட்டர், அந்த 2 கிலோமீட்டர் நான் படுற அவசியம் ரொம்ப பெரிய
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர் வணக்கம். ஸோ நல்லா சொன்னாங்க, இப்போ வீடு தேடி வீடு வாசல்ல எல்லா சர்வீசஸும் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிக்கான சர்வீசஸ் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஃபன் மட்டும் இல்லாமல் சிந்திக்கிறதுக்கும் உண்டான ஒரு விஷயமா நம்ம பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: காஞ்சிபுரத்துல இருந்து மாட்சாமி டெய்லர் பேசுறேன். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி நீங்க சொல்லுங்க, என்ன ரூல்ஸ் போடுவீங்க?
2: ரூல்ஸ்னா பசின்னு எந்த இதுன்னு வந்தா கூட பசின்னு வந்தாலும் அவங்க மனசார பசி ஆற்றி இது பண்ணி
1: விடுவாங்க.
2: அதாவது மிருகனும் இல்ல மனுஷனும் இல்ல,
1: உயிரினம் எதுவா இருந்தாலும்.
2: ஆமா,
1: உயிரினம் எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு
2: முடிஞ்சது. ஆமா, என்னால முடிஞ்சது வந்து பசின்னு இல்லாத பசிங்கிறது இருக்கக்கூடாது.
1: பசி துன்பம் பசிப்பினி போக்க வேண்டும் அப்படி வச்சுக்கிறேன்.
2: ஆமா ஆமா.
1: ஓகே, எந்த உயிரினமா இருந்தாலும் சரி. சொல்லுங்க.
2: துன்பத்துல நிறைய அவஸ்தப்பட்டுக்கிறேன் நான், சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன்.
1: பசி இல்லாம நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே அதுக்கே ஒரு மனசு வேணும். அந்த மனசுக்கே நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு.
2: இப்போ எங்க வீட்டாண்ட ஒரு தாய் ரெண்டு நாய்க்குட்டி, அதாவது அதுக்கு நைட் என்னால முடிஞ்சது வந்து சாதம் இது பண்ணி கொண்டு வைப்பேன். நான் போற நேரத்தை அது எதிர்பார்த்துட்டே இருக்கும்.
3: சந்திரசேகர்
1: சார் சொல்லுங்க,
3: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க சார், நீங்க என்ன ரூல்ஸ் போடுவீங்க?
3: அதாவது யாருமே வந்து வாகனங்களை வந்து ஓவர் ஸ்பீட்ல வந்து ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் அப்படின்னு போடுவேன். அதாவது இப்ப இருக்கு, ஆனா அதை டைட்டன் பண்ணி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்,
1: அதாவது தப்பிக்க வழி இல்லாத மாதிரி பண்ணலாம் நீங்க, அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுருங்க.
3: எக்ஸாக்ட்லி. அப்புறமா யாராவது கீழே குப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த குப்பைய வந்து அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் இடத்தையும் அவங்கதான் சுத்தம் பண்ணணும்.
1: இது நல்லா இருக்கு கேக்க. அப்பதான் போடுற கிளீன் பண்றவங்க கஷ்டம் தெரியும் உங்களுக்கு. அதாவது மாசு பண்றது சுலபம், அந்த மாசு சரி பண்றது ரொம்ப கஷ்டம்ன்ற விஷயங்கள் ஒவ்வொரு உணர்வு பூர்வமா உணர்வாங்க அத.
3: ஆமா, அதனால அந்த ஏரியா முழுக்க அவங்க சுத்தம் பண்ணணும். எந்த குப்பை போடுறாங்களோ அந்த ஏரியா முழுக்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அதுதான் ரூல்ஸ் கொண்டு வருவேன் சார்.
1: ரொம்ப ரொம்ப நல்ல பதிவு. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: அடுத்த காலம் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பட்டாபுரம்ல இருந்து கலையரசி.
1: கலையரசி சொல்லுங்கம்மா.
4: மக்கள் ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார். எதுக்கு ஆசைப்படாதீங்க, எவ்வளவு ஆசைப்படுறோமோ அவ்வளவு கஷ்டம்னு.
1: சரி,
4: ஆசையர் மீன்கள் ஆசையர் மீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசையர் மீன்கள்.
1: சரி,
4: ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே.
1: சரி,
4: திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் ஆசைப்படலாம்யா, இப்ப வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஒவ்வொரு வீட்டுல மூணு வாகனம் நிக்குது ஐயா ஒரு ஆளுக்கு.
1: அது தனி மனித சுதந்திரம் நம்ம,
4: அது வந்து நிறுத்தத்துக்கு இடம் வேணும்ல.
1: கண்டிப்பா வேணும்.
4: எல்லாம் அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு அது பார்க்கிங் வசதி இருந்தா வாங்கலாம் ஐயா.
1: ஆமா,
4: அது ரோட்ல நிறுத்திடுறாங்க, போற வரதுக்கு இடைஞ்சலா இருக்கு ஐயா.
1: சோ இடையூறு இல்லாம வாகனங்கள் நிறுத்தினா நல்லா இருக்கும். அந்த ரூல்ஸ் போடுவேன்னு சொல்றீங்க.
4: அது ஒரு ஆளுக்கு இத்தனைதான் இருக்கலாம்னு ஒண்ணு இருக்கணும் ஐயா.
1: நடைபயிற்சி எல்லாருக்கும் வேணும், அப்பதான் உடல் ஆரோக்கியம். அதாவது ரெண்டு கிடைக்குது, அதாவது அதிக வாகனங்களும் கம்மியாகுது, இன்னொன்னு நடைபயிற்சி வந்து உடலும் கொஞ்சம் நல்ல ஆக்டிவ் ஆகுது. ரெண்டு பலன் ஒரே விஷயத்துல அப்படின்றீங்க.
4: நடுத்தர நிறுத்த கூடாது ஐயா.
1: இல்ல நடுத்தரில் யாருமே நிறுத்தக்கூடாது, அது தவறு தான் யாரா இருந்தாலும். பட் ஓரமா பார்க்கிங் இல்லாதவங்க ஓரமா நிறுத்திக்குவாங்க, அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். நம்ம
4: ஓரமா நிறுத்திக்கலாம்.

0: சரி, கால் பண்ணதுக்கு சரி சரி,
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஸோ நல்லா சொன்னாங்க, பார்க்கிங் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சிட்டியில் இட்ஸ் ஓவர் க்ரௌடட், எல்லாருக்குமே தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் இப்போ நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்க, பைக்கு கார் யூஸ் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு இடையூறு வருமே அப்படின்ற ஒரே ஒரு உணர்வு இருந்தால் போதும். ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோமா, க்ரௌடட் பிளேஸுக்கு போகிறோமா, இங்கே வந்து சரி ஒரு கார் எடுத்து போகிறப்போ ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போகலாம் இப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும். ஸோ நம்மளை நாமளே மோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த சொசைட்டி கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி நிறைய விஷயங்களை பதிவிடுறதுக்கு பயன்பட்டிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம். வீடு தேடி மருத்துவ வசதியும் வந்துட்டு ரேஷன் சாமானும் கொண்டுட்டு வந்து குடுக்கறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இத சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்.
0: சரி சரி, நன்றி. அடுத்த கால். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து
3: பேசுறீங்க? ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார், சொல்லுங்க.
3: கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: தாராளமா சொல்றேன். என்னன்னா, உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறதுக்கு இந்த உலகத்துல ஒரு பவர் கொடுத்தா என்ன ரூல்ஸ் போடுவீங்க?
3: ஒரு வண்டியில பைக்ல நாலு பேர் போக கூடாது சார்.
0: பைக்ல நாலு பேர் போக கூடாது, கரெக்ட்.
3: ஆமா சார். அப்படி போனாக்கா ரெண்டு பேருக்கு ஹெல்மெட் போட்டு போகணும். நாலு பேர் போறதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த வண்டியே கொடுக்க கூடாது. அவங்க மேல ஒரு வருஷம் கடும் காவல் தண்டனை கொடுக்கணும்.
0: கடுமையான தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையும். இந்த மாதிரி நாலு பேர் டிராவல் பண்றது
3: ரெண்டு குழந்தைகளை வச்சுன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எல்லாம் பார்க்கும்போது.
0: சரிங்க சார், நல்ல பதிவு, கால் பண்ணதுக்கு
3: நன்றி சார்.
0: நன்றி. அடுத்த கால். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், கேக்குதா? இணைப்பில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். சரி, நல்லா இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களை பதிவிட்டாங்க. அதாவது இதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்ததாக தான் இருந்தது. இன்னும் சில விஷயங்கள், டிராஃபிக்கு, டிராவல், இந்த மாதிரி விஷயங்கள், அதை தாண்டி சில பேர் யோசிச்சு இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அதாவது இந்த பறவைகளுக்கு, புலிகளுக்கு, இந்த மாதிரி நிறைய உயிரினங்களுக்கும் நம்ம வந்து கருணை காட்டணும், சாப்பாடு வைக்கணும், நிறைய பேர் பசிப்பிணி போக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்க புதுமையாக இருந்தது. இன்னொருத்தவங்க, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வசதிகள், அரசு உதவிகள், இது எல்லாமே வந்து வீடு வாசல் தேடி வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்கவுங்க மனசில் இருக்கிற ஆசைகளும் தேவைகளும் தான் இந்த ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சியில் ஒரு ரூல் செட் பண்ணால் நீங்கள் என்ன செட் பண்ணுவீங்கன்ற கேள்விக்கு பதிலாக வெளிப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதில் இருந்த நல்லது எல்லாருமே எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்ம நம்ம தயார்படுத்திக்கலாம். இத்தோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி உங்களோட இணைந்திருந்து உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து பச்சை கிளிகள் தோளோடு என்ற பாடல், கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய

சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தவிகவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 5:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்வோம். சில நேரம் வந்து வேலை நம்மளை சந்தோஷப்படுத்தும், சில நேரம் வந்து அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியது நம்மளை வந்து சோர்வடைய செய்யும் இல்லையா. அந்த நேரத்தில் நமக்கு நான் மட்டும் முதலாளியா இருந்தா இது எல்லாத்தையும் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளவே நம்ம நினைச்சிருப்போம். அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகத்தான் இந்த தலைப்பு. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நாள் முதலாளியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாற்றம் செய்வீங்க அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரே ஒரு நாள், ஒரு 24 மணி நேரம் முழுமையாக உங்ககிட்ட அந்த அதிகாரம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு நாளில் என்ன பண்ணுவீங்க? வேலை நேரத்தை மாற்றலாம், சம்பளத்தை உயர்த்தலாம், இல்லை அந்த நாள் வந்து லீவ் கொடுத்துடலாம், இல்லை புதுசாக ஒரு விதிமுறைகளை உருவாக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய விதிமுறைகளை உடச்சிடலாம், அப்படி என்னவா வேணா இருக்கும். ஆனால் நான் மட்டும் முதலாளியாக இருந்திருந்தா கண்டிப்பாக இது நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. 2986-0038 அல்லது 2952-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி நீங்க எந்த விஷயத்தை முதல்ல மாத்துவீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் ஹர்ஷ் ஜெயராஜோட இசையில வர இருக்கு சாமி திரைப்படத்திலிருந்து. எதிர்பார்த்த அந்த நாளும் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனா அப்படின்றதுக்காக இந்த பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. 101.4 எல்லாமே சமதோளு.

பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் ஒன்னு புள்ளி நாளில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். ஒரே ஒரு நாள் முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டதேன். என்ன ஒருவேளை நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் வந்து இப்ப நான் முதலாளி இல்லை இல்லையா, நான் இப்ப வந்து தொழிலாளியா தான் இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் யாருமே வேலை செய்வேனா ஜாலியாக எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க, ஏன்னா நாளைக்குலேருந்து நம்மளும் ஒரு பணியாளராக மாற போறோம். அப்படி மாறும்பொழுது நம்ம நாளிலிருந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கும் பொழுதே பயன்படுத்திக்கணும் இல்லையா. அதனால எல்லாரும் ஜாலியாக வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அது வந்து இன்னைக்கான நிலைப்பாடு. நாளைக்கு ஒரு வேளை முதலாளியானா என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாது. ஓகே, நேயர்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-0-3-8 அல்லது 295-2-5-5-4 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த விஷயத்தை மாற்றம் செய்வீங்க அப்படின்றத எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம்.

வேலை செய்யக்கூடிய இடங்கள் வந்து எப்படியுமே எப்பவுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து மனசுக்கு வந்து அமைதியாக ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கணும். நம்ம எப்பயாவது தினமும் தான் வேலைக்கு போகிறோம், இருந்தாலும் அந்த இடம் அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சொல்லும்போது காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் வரீங்களா, இன்றைக்கு வந்து 9 மணியை தாண்டி 10 மணிக்கு அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம். ஓகே, நம்ம நேயர்கள் வந்து கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் சரியா வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ள ஒரு பாடலை வந்து கேட்டுட்டு வந்தலாம். வெயில் திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடிய ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

மணி 18 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நீங்க வந்து ஒரு நாள் முதலாளியா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆக்சுவலா வந்து அதுக்கு வந்து நேர்களை பதில் சொல்லவே வந்து முதலாளிகள் விடமாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கம்மா ஒருவேளை உங்களுக்கு லைன் கிடைச்சது அப்படின்னா கால் பண்ணுங்க 298-6-0038 அல்லது 298-5-2-5-5-4 அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணலாம். ஒருவேளை லைன் கிடைக்கல, எல்லாரும் பிஸியா இருக்காங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் சர்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் வரையறுக்கு கடினைந்திருங்கள்.

0: நீங்க ஒரு நாள் முதலாளி ஆவறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உங்க ஆபீஸ்ல என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க?
1: பாத்தீங்கன்னா இந்த பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கறத கொண்டு வருவேன் மேம். 8:30 தான் வரணும், 6 தான் போகணும் அப்படின்னு இல்லாம அந்த பிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கறத கொடுப்பேன். அதே மாதிரி
0: அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா
1: அவங்க சூப்பரா வேலை செய்வாங்க அப்படின்லாம் இல்ல மேம். அவங்க கிட்டயே அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒப்படைச்சு அந்த வீக் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத அசஸ் பண்ணுவேன். சும்மா ஹவர்லி அப்டேட் கூட இத கூட அத கூட இத பண்ணியா அத பண்ணியான்னு கேட்காம அவங்க கிட்ட ஒரு ஃபுல் ஃப்ரீடமா கொடுத்துட்டு அவங்க கிட்ட அந்த ஒரு வர்க் அப்படிங்கறத அந்த வார எண்ட்ல என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவேன். சோ இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மாற்றமா கொண்டு வருவேன்
0: மேம். ஓகே, சப்போஸ் நீங்க எந்த நேரத்துக்கு வேணா வரலாம் போலாம் அப்படினு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு சரியா வேலை செய்யல அப்படினா என்ன பண்ணுவீங்க?
1: இல்ல மேம், அது மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கற ஒரு விஷயம் கொடுத்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டெட் பாத்தீங்கன்னா இந்த வர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து ஐடி கம்பெனில கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துதான் நெட் ப்ராஃபிட் கூட கம்பெனிக்கு நிறைய கிடைச்சது.
0: ஓகே,
1: ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கற ஒரு விஷயம் கொடுக்கும் பொழுது ஆப்வியாஸ்லி எல்லாருமே பொறுப்புன்னு வேர்ட் இருப்பாங்க. ஏன்னா எவ்ரிவன் இஸ் மெச்சூர்ட் அண்ட் அப்ளைட். சின்ன பசங்கனா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க, பட் பெரியவங்க போது மெச்சூர்டா தான ஹேண்டில் பண்ணுவாங்க.
0: ஓகே, அதனால அவங்க கிட்டே ஒரு பொறுப்பு அதிகாரம் கொடுத்துட்டோம் அப்படினா அது அவங்களோட வேலையை நல்லா செய்வாங்க அப்படினு சொல்லிக்கிங்க. நன்றி.
1: பண்ணுவாங்க மேம், நம்ம நம்பலாம் அவங்களுக்கு ஏத்த அந்த ஊக்கம் இன்சென்டிவ்.

0: இதெல்லாம் கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மாதிரி கரெக்டா அங்கீகாரம் பண்ணிடுவேன்.
1: ஓகே சந்திரசேகர், நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை ஏழு கிணறு தேவா.
1: ஓகே சொல்லுங்க, ஏழு கிணறுல இருந்து தேவா.
2: என்ன
1: மாற்றம் கொண்டு வருவீங்க?
2: அதனால
1: வந்து உங்ககிட்ட நாங்க கேட்க கூடாதா?
2: இல்ல இல்ல கேக்கலாம். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன லைக் பண்றாங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு அவங்க இன்சென்டிவ் எதனா பிடிக்கிறாங்க பாரு, அதுல கட் பண்ணிடணும் நைட்ஸா
1: பாத்தீங்களா? அதான் ஒரு முதலாளி பேசுறதுக்கும் அங்க வேலை செய்ய
2: நான் தொழில் பண்ணிட்டு
1: இருக்கேன்ல,
2: வேலை செய்யறாரு பாத்தீங்களா, எல்லா சலுகையும் கொடுப்பேன். எல்லா பொண்ணு ஒருவர் போவாரு, எல்லாம் போ இப்ப யாரும் வைக்கிறது இல்ல, நானே ஓனா பண்றேன் வைக்கிறப்போ. கடைசியா ஒரு நாள் எப்ப லீக் இருக்க, நான் என்ன பண்ணுவேன், நான் வரேன்னு சொல்லிட்டு கடை மூட்டு போயிடுவேன்.
1: முதலாளியே வந்துட்டு நீ இப்படி பண்ண நான் எப்படி பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பதிலா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து பதில சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. ஓகே அடுத்த ரைட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சொல்லுங்க ராதாகிருஷ்ணன்.
2: நம்ம எமர்ஜென்சிக்கெல்லாம் சில இடத்துல வேலைக்கு போவோம், அதனால சரி நம்ம அவங்கள மாத்திரம் நம்ம முயற்சி பண்ண கூட மாட்டோம். அவங்க ஒரு டெக்னிக் இருக்கும், அவங்களுடைய ஐடியா நம்ம கத்துக்கணும் தவிர நம்ம அந்த முயற்சிக்கு போக கூடாது.
1: சரி, நீங்க இப்ப ஒரு முதலாளியா இருக்கீங்க, அப்ப உங்களுடைய பணியாளர்கள் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்ப்பீங்க?
2: நான் வந்து இப்படி தெரியும், சின்சியரிட்டி இருக்கணும் மேடம். வியாபாரத்துல வந்து அதே மாதிரி நம்ம கரெக்டா அந்த டைமிங் இருக்கணும், டைமிங் மிஸ் ஆக கூடாது. நம்ம கரெக்டா அந்த இடத்துல பொருள் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடணும்.
1: ஓகே,
2: அதெல்லாம் நம்ம நேரடி பார்வையிலே இருக்கணும் மேடம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சோண்டு சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா எல்லாமே சோதிப்படும் மேடம்.
1: ஓகே, அதனால வந்து உங்களுடைய நேரடி பார்வையில எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: இருக்கணும், இல்லைன்னா நமக்கு நம்ம கொஞ்சம் மிஸ் பண்றோம்னா எல்லா வகையிலும் பாதிப்பாகும் மேடம்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார்.
2: ட்ரிப்புக்கே போக முடியாது, நம்மளே வீட்டுல அப்புறம் நம்மளே வேலைக்கு போக வேண்டியது நிலைக்கு வந்துடும்.
1: ஓகே ஓகே, அதனால நம்ம முதலாளியா இருக்கோம்னா கரெக்டா இருந்தாதான் அந்த முதலாளி இடத்த வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும்,
2: அந்த இடத்த என்ன நிக்க வைக்க முடியும்.
1: ஓகே ஓகே, நன்றி சார்.
2: தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார்.
1: ஓகே, ஒரு நாள் முதலாளியா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம். முதலாளியா இருக்கிறது அப்படின்றது ஒரு வேலை செய்யறதுக்காக கட்டளையிடுறது மட்டும் கிடையாது. முதலாளி அப்படின்னா எவ்வளவு வேலை வாங்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்காம எந்த மாதிரியான சூழலை வந்து நம்ம பணியாளர்களுக்கு ஏற்படுத்தலாம், அவங்களுடைய கருத்துக்களை எந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ன மாதிரியான கருத்துக்களை நம்ம கேட்கலாம், அவங்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய திறமைக்கு வந்து எப்படி மதிப்பு கொடுக்கணும், அவங்களுடைய உழைப்புக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் தரணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் பண்றதும் தான் முதலாளி அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ऑल आवर व्यूअर्स की वेट लिफ्टिंग में सबसे बड़ी खबर तो मीराबाई चानू की थी, लेकिन एक और अपडेट आ सकता है, वो है ज्ञानेश्वरी यादव के लिए भी। जी हाँ, लेकिन वहां से कोई खुशखबरी नहीं आने वाली है, क्योंकि ज्ञानेश्वरी यादव फेल टू लिफ्ट 105 kilograms इन अ फर्स्ट अटेम्प्ट इन द क्लीन एंड जर्क राउंड एंड लेटर वेंट ऑन टू सक्सेसफुली लिफ्ट इन हर सेकेंड अटेम्प्ट इन द वुमेन्स 53 kilogram कैटेगरी। सो ओवरऑल इट वॉज नॉट अ गुड डे बिकॉज शी वेंट आउट ऑफ द रेस फॉर अ टॉप 3 फिनिश। बट इसके साथ ही क्विकली लीविंग आवर व्यूअर्स विद भारत की इस समय अंक तालिका पे स्टैंडिंग क्या है। 13th पोजिशन पे है इंडिया विद अ टोटल ऑफ 12 मेडल्स विच हैज 1 gold एंड ऑफकोर्स वी हैव 4 फ्रॉम शूटिंग विच इज इन सिल्वर, 1 वेट लिफ्टिंग एंड then we have a total, okay, wrapping it up with 12 medals, which includes the 1 gold, hoping that India climbs up the position shayad once again back up.
1: जी बिल्कुल, हम उम्मीद करेंगे इसी तरह भारत का जो कारमा बढ़ता रहेगा। फिलहाल अब आपसे मुलाकात हमारी होगी ठीक 6:30 तक, 30 मिनट पर, उससे पहले मुझे मोहम्मद शाहिद आजमी और साक्षी मांडवाल को अनुमति दीजिए। नमस्कार।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். 5:37 ஆயிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கும். அதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கணும், எது உருவாக்குனா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் நமக்கு அது தெரியும் இல்லையா. அதனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்குவீங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்து பதிவிட்டிருக்காங்க. ஹீராமணி வர்மா அப்படின்றவங்க குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்பா இலக்கியா அப்படின்றவங்க, நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல வாரத்தில் ஒரு முறை தான் சம்பளம் தருவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலாளியாக இருந்தால் என்னோட பணியாளர்கள் கிட்ட நான் அதை கேட்பேன், நீங்கள் வந்து தினமும் சம்பளம் வாங்கிக்கிறீங்களா இல்லை வாரத்துக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை முடிஞ்ச உடனே அதுக்கான கூலியை வந்து கொடுத்துடணும், அப்போ தான் அவங்களுடைய மனசு வந்து சந்தோஷப்படும். இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. அடுத்ததா நெல்லை பாரதி, சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்கறது தான், அப்புறம் வந்து மரியாதையாக நடத்துறது, மரியாதையாக நடத்துறதும் சம்பளம் கொடுத்தது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. நீங்களும் வந்து உங்களுடைய முதலாளி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்து ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்து இருந்து கணேசன் பேசுறேன்.
3: நல்லா இருக்கேன் கணேசன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்லா இருக்கணுங்க.
3: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க.
4: ஆமாங்க. அதனால ஒரு நாள் முதலாளி ஆனா எப்படி சொல்லுன்னா, இந்த சோம்பேத்தனமா இருக்கவங்களா சுறுசுறுப்பாங்க எப்படின்னா, நீங்க உண்மையா ஏச்சு உழைச்சோம்னா நம்ம இலையவே இருப்போம்.
3: ஓகே.
4: ஆமா, உண்மையிலே நம்ம சொந்த வேலை மாதிரி நம்ம உழைச்சோம்னா நிச்சயம் அந்த நிமிஷமே நீங்களும் கூட என்ன மாதிரி முதலாளி ஒரு ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தணுங்க.
3: அதாவது வார்த்தை மூலயமா உற்சாகப்படுத்துவீங்க, அதாவது காசு பணம் இதெல்லாம் செகண்டரி தான்,
4: நம்ம ஏழையாவே இருப்போம். ஆனா உண்மையிலே நம்ம சொந்த உழைப்பு மாதிரி உழைச்சோம்னா நிச்சயம் நம்ம வந்து பெரிய முதலாளியே ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி அவ்வளவு ஒரு நாள் நாம நீங்களும் என்ன மாதிரி முதலாளி ஆயிடுவீங்க அப்படின்னு
3: சொல்லிடுங்க. ஓகே, சூப்பர், நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: முருகன் சொல்லுங்க.
5: நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் முருகன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேடம்.
3: ஓகே, நீங்க வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்டா? இந்த நம்ம வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம வந்து இந்த பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி வாங்குற பாத்தீங்களா, பொருட்கள் வந்து நம்ம தேவையான பொருட்கள் மட்டும் தான் மேடம் வாங்கணும். அது வந்து
3: அதாவது நீங்க வேலை செய்யக்கூடிய, அதாவது நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு நாள் முதலாளியா ஆகுறீங்க அப்படின்னா அங்க என்ன மாற்றம் கொண்டு வருவீங்கன்னு கேக்குறேன்.
5: அந்த மாதிரி கேக்குறீங்களா? ஆமா, அது என்ன மாதிரி மாற்றங்கள்ல, ஒரு ஒருத்தவங்க சூழ்நிலைய புரிஞ்சு இந்த மாதிரி பண்ண மேடம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டைட்டில் இவ்வளவு ஒர்க்கிங் தான் பண்ணணும், நீ இவ்வளவு முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: நன்றி.

0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ் குளம் பாபதிக்கு நலமா இருக்கிறா சார்.
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேம்மா.
0: ஓகே சொல்லுங்க.
1: எஃப்எம் மெடல் இது என்ன சொன்னா நல்லா இருக்கும். ஆஃப்லைன்ல இருக்கேம்மா.
0: ஓகே, அதாவது ஒரு நாள் முதலாளி ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல. அப்படின்னா நீங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன மாற்றம் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல, அப்படி என்ன விஷயம் கேக்குறேன்?
1: முதலாளிகள் அதனால அவங்க பணம் கொண்டு போனா தானே அவங்களுக்கு கஞ்சி கச்ச முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
1: அதனால அதுதான் என்னுடைய கருத்துமா. நன்றிமா.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: நம்பர் சொன்னேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? பேசலாம்.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்க ஆனந்த்.
2: அவங்களுக்கு சம்பளம் கரெக்டா கொடுத்துடணும் மேடம். அப்புறம் அவங்களோட சூழ்நிலை புரிஞ்சு அவங்க கிட்ட நல்லா அன்பா நடந்துக்கணும் மேடம். மூஞ்ச காட்டக்கூடாது அவங்க கிட்ட. நல்லா அன்பா பேசி படிக்க வேலையை பொறுமையா வாங்கணும் மேடம். அதான் என்னுடைய கொள்கை மேடம். சம்பளம் கரெக்டா கொடுத்துடணும்.
0: ஓகே, நீங்க வந்து முதலாளி சீட்ல உட்கார்ந்ததும் எல்லாருக்கும் சம்பளம் போட்டுருவீங்க.
2: ஆமா கரெக்டா கொடுத்துடணும் மேடம்.
0: ஓகே நன்றி.
2: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கேக்குங்களா? சரி.
0: கேக்குது சொல்லுங்க.
3: அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா
0: இருக்கேன். சென்னையும் ரொம்ப அழகா இருக்கு.
3: சரி சரி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முதலியாதான் அவர் செஞ்சீங்கன்னா என்ன ஒரு மாற்றம் கிடைக்கணும்னா, அதாவது எப்படி லேபர்ஸ் வந்து யூனிஃபார்மோட வர்றாங்களோ முதலாளி யூனிஃபார்மோட இருக்கணும். ஆனா சார் கேக்குதுங்களா?
0: கேக்குது கேக்குது.
3: ஆனா பட் ஒன் திங் என்னன்னா, முதலாளி வந்து பதில் வருஷத்துல எல்லாரும் லேபர்ஸ் எல்லாரும் மேனேஜர் எல்லாரும் முன்னாடி வந்து அவங்க பின்னால போக கூடாது. நம்ம போய் அட்வான்ஸா போய் முன்னாடி வந்து நம்ம அதுல உட்கார்ந்துடணும். ஆபீஸ்ல
0: எல்லாருக்கும் முன்னாடி நாம வழிகாட்டியா நிக்கணும். தலைமை பண்புல இருக்கிறவங்க
3: முன்னாடி நம்ம அதை முன்னோடிகளா இருக்கணும். இப்படி ஒரு தலைவர் வந்து முன்னாடி இருந்தா தான் நம்ம கீழ் உள்ளவங்க முன்னோடியா இருப்பாங்க. ஒரு பர்ஃபெக்ட் கிடைக்கும், ஒரு பர்சனல் கிடைக்கும், ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஆனா யூனிஃபார்ம் வந்து என்ன, லேபர்ஸ் அத்தனை பேருக்கு ஒரே முதலாளி ஸ்தானத்துல இருந்து லேபர்ஸ்ல இருந்து ஆபீஸ் ஸ்டாஃப்ல இருந்து ஒரே யூனிஃபார்ம் தான் இருக்கணும். அதுதான் அந்த கலாச்சாரம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருமதிசை குண்டுமேடு விஸ்வநாதன். நான் வந்து அப்படி ஆகணும்னா மேடம்
0: சொல்லுங்க.
4: அன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடு போட்டு வெறும் சாப்பாடு போட்டு தூங்க வச்சிருவோம் மேடம்.
0: சாப்பாடு போட்டே தூங்க வச்சிருவீங்களா? நான் மறுநாள் வந்து வேலை செய்யணும்.
4: வேலை எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். அந்த அந்த எம்டி வர்த்தம் இந்த எம்டி கிட்ட தூங்குனே தூங்குவோம்.
0: நின்னுட்டே தூங்கணுமா? சாப்பிட்டுனே தூங்கணும்.
4: அது வேணா வேலை செய்யறது.
0: ஓகே ஓகே. கரெக்டா பாயிண்ட் புடிச்சிருக்கீங்க நீங்க தான். ஓகே
4: ஆமா, வேலை செய்யறதே தூண்றதுக்கு தானே. நல்லா துணிமே தூங்குவோம்.
0: கண்டிப்பா நம்ம ஒரு நாள் அன்னைக்கு நம்ம எம்டி ஐட்டமா எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பேசுறீங்க. நாளைக்கு நீங்க எம்டி ஆனீங்கன்னா நான் வரேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறேன். ஓகே நன்றி நன்றி. 5:45 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி தாம் தூம் திரைப்படத்திலிருந்து நாம் முத்துக்குமாரோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: 101.4 இனி எல்லாமே தூள. ஐந்து மணி 51 நிமிடம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு நாள் உங்களுக்கு முதலாளியாக கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 295-2-5544 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க லக்ஷ்மிமா.
1: வேலை செய்யறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு
0: ஓகே
1: வேலை வாங்குவாங்க.
0: ஓகே, அதாவது நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஓகேம்மா, நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நம்ம நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோதி லக்ஷ்மி அமைஞ்சிக்கரையிலேருந்து பதில் போட்டிருக்காங்க. முதலாளியாக நான் இருந்தேன் அப்படின்னா அவங்க கிட்ட நானும் ஒரு தொழிலாளி மாதிரியாக நடந்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு மரியாதை கொடுத்து நான் நடந்துப்பேன். அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு நான் வந்து அதை பூர்த்தி செய்யணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாப்பா பட்டியிலிருந்து வெங்கடேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் கௌசல்யா தண்டபாணி வந்து வேலை செய்ய வரக்கூடிய பெண்களுக்கு தேவையானது ஒரு பரிதாபமோ இல்லை தவறான பார்வையோ கிடையாது, முழுமையான சுயமரியாதையும் கண்ணியமாக அவங்கள நடத்துறதும் தான். நான் முதலாளியானா ஒவ்வொரு பெண்ணும் பயம் இல்லாமல் அவங்களுடைய திறமையை மட்டும் நம்பி தைரியமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கடையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நான் மதிய நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு கொடுப்பேன். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியோட வேலை செய்வாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய நேர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிட்டாங்க. ஒரு முதலாளியாக இருக்கிறது அப்படின்றது ஒரு கற்பனை தான். ஆனாலும் அந்த கற்பனையை நம்ம கேட்கும் பொழுது அதில் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் எப்போவுமே ஒரு வேலையாக அதை நினைக்காமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரோடும் ஒரு சுமூகமான உறவு இருந்தது அப்படின்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் ஒரு வேலையாக நமக்கு ஒரு பலுவாக தெரியாமல் சாதாரணமாக நல்லா நம்ம குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு மாதிரி அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன்.
0: ஓகே சொல்லுங்கள், பேர்?
1: என் பேர் கார்த்திக், நானும் ஒரு ஓனர் தான்.
0: ஓகே,
1: இப்ப ஓனர் வந்து ஓனரா இருக்காங்களன்றதே டவுட்டா இருக்குது. யாரு ஓனர் தெரியாத அளவுக்கு டவுட்டா இருக்கு.
0: ஓகே,
1: அதனால அந்த ஓனரா நானே ஒரு நாளைக்கு ஓனரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து பணியாளரா இருந்தீங்க அப்படின்னா மத்த எல்லா நாளும் நீங்க வந்து முதலாளியா இருப்பீங்க.
1: நானும் தானே வேலை செய்யறேன் ஃபுல்லா.
0: நீங்களும் வேலை செய்யறீங்களா?
1: ஆமா.
0: ஓகே சரி, ஓகே நீங்க வந்துட்டீங்க. நீங்க இப்ப பணியாளர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத நீங்க சொல்லிட்டு போலாம்.
1: பணியாளர்கிட்ட எல்லாம்
0: பெரும்பாலும் அவங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்தது அப்படின்னா நார்மலா மரியாதையா நடத்தணும். ஏன்னா எல்லாருமே இங்க வந்து அறிவாளிகள் தான், எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். அவங்களுடைய சூழல் அவங்கள ஒரு இடத்துலயும் இன்னொருத்தவங்களை வேற ஒரு இடத்துலயும் வச்சிருக்கு. அதனால அவங்களை வந்து அவங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் தரணும். இன்னொன்று சம்பளம் வந்து சரியாக கொடுத்துடணும் அப்படின்றதான். ஏன்னா அதுக்காக தான் நம்ம வேலைக்கே போகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த சம்பளம் சரியானதாக இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய அவங்களே தான ஒரு முதலாளியாக நினச்சி எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மாஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வர இருக்கு. கார்த்திக் சின்மை இருவரும் இணைந்து பாடிய பாடல், மதன் கார்கியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில். இந்த பாடலோட ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன். திரும்பவும் 7 மணிக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்வழி. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தாவைக்கவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான

குற்றங்களை தடுக்க தாவிக் அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

ஃபேடிங் அவே ஆபா வித் டான்சிங் குவீன் கோயிங் அவுட் டு மிஸ்டர் வீர ராகவன் ஃப்ரம் மாதவரம் அண்ட் த லாஸ்ட் ட்ராக் ஆன் திஸ் ஈவினிங்ஸ் பிளேலிஸ்ட் ஃபார் டிரைவ் டைம் இஸ் கோயிங் அவுட் டு மிஸ்டர் கணேசன் ஹியர் கம்ஸ் அ லோன்லி பை தி இமேஜின் டிராகன்ஸ்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்

உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க பதிவு பண்ண போறீங்க. அந்த பாடல உங்களுக்காக நான் வந்து பிளே பண்ண போறேன். பிடிச்ச பாடல் அது எந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ்

7:06 கடந்த நேரம் போயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் யாருக்காக வரப்போகுது அப்படின்னா, போன டைம் நான் வந்தபோது சொன்னது என்னன்னா, இந்த வாரத்தில் பாடல் போட்டவங்களை தவிர்த்து அடுத்த வாரம் கேட்காதவங்களுக்கு புது நேயர்களுக்குன்னு வந்து பாடல் போடுறேன்.

அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது போன வாரம் போடாதவங்களுக்கு நான் பாடல் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இந்த வாரம் போடுறேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து அரவிந்தன் திரைப்படத்திலேருந்து பாடல் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாடல் அவங்களுக்காக வர இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சோபனா இருவரோட குரலில், பழனி பாரதி வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டினை திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 101.4 நீங்க எல்லாமே சமதூளு.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு இருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி இருவரும் இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகள்ல இளையராஜா இசையில ஐ லவ் இந்தியா திரைப்படத்துல இருந்து வர இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தர்மபுரியில இருந்து அருண். சோ அவங்களுக்காக இந்த பாடல்

7:18 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த பாடல் சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு படத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டிலேருந்து பன்னீர்செல்வம், அவங்களுக்காக தான் அடுத்த பாடல். டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில், இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பதனி சனித தன தஜம் தப ஜோத தஜம் ஜம் பதனி பதப ஜம் தஜம் பவதனகு ஜம் ஜம் பமபதீன் தகிட நிதம ஜம் தரித சனித குப்பும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரி

7:24:30 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி இருவரோட குரலில் இளையராஜாவோட இசையில் வர இருக்கு. தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் யாமலா, அவங்களுக்காக இந்த பாடல்.

நேயர்கள் கவனத்திற்கு, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஏழு மணி 40 நிமிடம் ஆயிற்று. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மீரிலிருந்து வன்னை கணேசன், சுகன்யா பரத் சென்னை அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில் ஆஷா போன்ஸ்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிக்கக்கூடிய பாடல் வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மணலி மாறன் விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. விஜய் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடியது வைரமுத்தோட வரிகள்ல டிமான். இசையில ஜில்லா திரைப்படத்திலிருந்து வர இருக்கு இந்த பாடல் மணலி மாறனுக்காக. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. 7:53 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இருவரும் இணைந்து பாடிய பாடல், பழனி பாரதியோட வரிகளில் இளையராஜா இசையில், ரமணா திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்குது. இந்த பாடலை யார் பெருப்பு பாடலாக கேட்டிருக்காங்கன்னா, நான்மாட குடல் வைராஜா அவங்களுக்காக இந்த பாடல். இந்த பாடலோட நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. திரும்பவும் 9 அழகான பாடல்களோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஷி தமிழ்வெளி. கேட்டிணைந்திருங்கள், ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காலுமே உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோரின் முயற்சி காரணமாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் முன்கூட்டியே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று வதோதராவில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எந்தவொரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துகள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரை அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. மைபாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும்

என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தாவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவிக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் தாவிக அரசு இதற்கான உறுதிமொழி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களில் அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை போக மீதமுள்ள கடன் தொகையை கட்டாயப்படுத்தி வசூல் செய்யும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். நிலுவைத் தொகையை செலுத்த இயலாதவர்களுக்கு புதிய கடன்கள் வழங்க மறுப்பது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரம் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் பேக். ஆல்மோஸ்ட் 6 மினிட்ஸ் பாஸ் 8 ஆன் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே ஈவினிங். அண்ட் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ ஆன் 101.4. யூர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வித் மீ ஷிஃபாலி. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஹாவ் டியூன்ட் இன் வயா எஃப்எம் ரெயின்போ 102.8, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஹாவ் டியூன்ட் இன் வயா 103 FM. குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். As always, we're going to be playing some amazing English and Western music tunes right up till 9 PM. If you have a song request, you can call me on 0442986-0038 or 0442952-0554. You can also log on to tinyurl.com/airmysong and post your request there. I have a caller. Good evening.
1: Hello. Good evening, madam.
0: Yes, Chandrasekhar, sir.
1: Please play for me. Give me by ABBA.
0: Okay, I am making a note. I'll try and play your track, sir. Thank you for calling.
1: Okay, thank you very much.
0: Bye-bye. I have one more caller. Good evening.
2: Good evening and bonsoir, Shifale. I'm Srikant.
0: Yes, sir.
2: I just want to say Rangadila's modern adventure, traditional adventure, and artistic adventure.
0: Okay.
2: Let tradition prevail.
0: Okay, thank you for that, sir.
2: Okay, can you play Take a Chance by ABBA?
0: I have already received a request for Gimme Gimme.
2: Okay.
0: All right. So I'll play one of it for you, sir.
2: Okay.
0: Thank you for calling. So that was Mr. Srikant, and also a couple of my friends have sent in their hellos on my messages. What we will do is say hello once more and then get into some tracks and then come back. Hello.
3: Hello.
0: Hi.
3: Hi, I'm Gracie.
0: Hi, Gracie.
3: From Chennai.
0: How are you, Gracie?
3: I'm fine. And what about you?
0: Very well.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

1.4 கேட்டுருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான இரவு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:30 கடந்த நேரம் போயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ஹரிஷ் ஜெயராஜோட இசையில ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி இருவரும் இணைந்து பாடிய பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: வாலியோட வரிகளில் மனு ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:11 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ரொம்ப ஒரு அழகான பாடல் அப்படின்னு சொல்லலாம். உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா, உயிரை திருகி கையில் தந்தால் ஓகே என்று சொல்வாயா, ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர் தரிப்பேன், இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் துறப்பேன், நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன் அப்படின்னு வைரமுத்துவோட அழகான வரிகளோட ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் பரத்வாஜோட இசையில் வந்துட்ருக்கு. என்ன படம் அப்படின்றது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே தான் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

கார்த்திக் பவதாரணி இருவரும் இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட வரிகளில் அவரோட இசையில் சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:23 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் செல்வ பாரதியோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் மகாலட்சுமி இருவரோட குரலை பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல்.

ரவிசங்கரோட வரிகளில் சிற்பியோட இசையில ஹரிஹரன் பாடிய பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்துல இருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:32 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து ரவிசங்கரோட வரிகளிலே சிற்பியோட இசையில உன்னி மன்னன் பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள்.

அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.

கார்த்திக் நேஹாவோட வரிகளில் 96 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் காற்று வெளியிடை திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளில் ஏ ரகுமான் இசையில் சத்யபிரகாஷ் சின்மை இருவரும் இணைந்து பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி.
1: தாமரையோட வரிகள்ல காக்க காக்க திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:56 ஆக போகுது நேரம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா நிரஞ்சன் பாரதியோட வரிகளில் ஓமன பெண்ணை திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. இதோட திரும்பவும் 10:20 அழகான பழைய பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஷி தமிழ்விழி. கேட்டினை திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

101.4 இங்க எல்லாமே தூள். நேயர்கள் கவனத்திற்கு, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. 10:21 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ஆர்ஜி தமிழ்விழி. 60-70களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் காட்டு ராணி திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் பி எஸ் திவாகரோட இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

குளிரண்டும் ஓடி ஒழிஞ்சு குஞ்சுருவாயாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே காட்டுப்புற

பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. காட்டுப்புற

கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:31 ஆயிற்றுக்கு கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஏஆர் பாப்பா அவட இசையில் இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து.

பேபி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:38 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைவ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வர் இருவரோட குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

வாலியுட வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 10:46 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவாயின் நிகழ்ச்சி தான். 60-70களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாலியுட வரிகளில் எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சௌந்தரராஜன் இருவரும் இணைந்து பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

யார் நீ திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி தான். 10:57 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு பாடலாக வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் வேதாவோட இசையில் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக வர இருக்கு. இந்த பாடலோட இன்றைக்கான நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது, அதாவது என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு திரும்பவும் வேறு ஒரு நாள் அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுது ஆர்ஜே தமிழ் விழி கட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமந்து உள்ளது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11 மணி 1 நிமிடம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. நாம் கேட்கவிருப்பது மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் நான் உங்கள் நட்ராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

இளவரசன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், ராமராஜன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில், வாலி அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

சின்ன தாயி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா அவர்களுடைய இசையில, இளையராஜா அவர்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில் பாடல் கேட்டோம். நேரம் 11:32 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னை வயல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சிற்பி அவர்களுடைய இசையில், அருள் அறிவுமதி அவர்களுடைய வரிகளில், ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:42 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:53 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா இவங்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் டபுள்.
0: கருடகமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி, ரூபகதாளம்.

அடுத்து சுதாமயி என்ற ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபகதாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்வரி இசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ரூபகதாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி. ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல் சிந்துபைரவி ராகம் ஆதித்தாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ராஜேஸ்வரி அவர்களின் குரலில்.

நேரம் 5:23. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சி சரோஜா, சி லலிதா இவர்களின் குரல்களில்.